0: பூனாகளிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டு இருக்காங்களா? மீண்டும் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. வெளிமழைந்த செல்வராம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லிருக்காங்க. பெரிய கலாறு உதயபுரம் உதயன் வந்திருக்காங்க. கேஷாயினி மற்றும் ஜிதுக்காக பாடல் விண்பு கேட்டுக்கிறாங்க. இனி காலை நேரம் வணக்கம் ஒருக்கூட தமிழ்நாடு தோட்டு மருமகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விண்பு கேட்டுக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கங்களோடு கொலம்பாய்ந்த ஸ்டீவன் ஸ்டைலிஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு ஸ்டீவன் வந்திருக்காங்க. அருள்மொழி நிகழ்ச்சியோடு இருந்திருக்காங்க. பாடல் தெரியும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அன்பன் இனிய காலை நேர வணக்கம் சிவானி, உங்களுக்கும் எமது சொந்தங்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அவிசவலை பென்ற கஸ்டிலிருந்து குமார் தங்கத்துறை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். மனைவி நித்யவாணி மற்றும் பிள்ளைகளான குஷாந்தனி, துஷ்யந்தனி, ருகணியாஷினி, அர்ஷினி, கோபிஹாசன், சுரேஷ்குமார் ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஹெட்டன் இந்த கலாதேவி ஐயத்துறை வந்திருக்கிறாங்க. வணக்காலை இப்பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. முருகதாஸ் மற்றும் சபிக்ஷன் தவிக்ஷா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு மெஸ்கலியா பிரவுன் சீட்ல இருந்து அஜித் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அதே போல பிரவுன் சீட்ல இருந்து மணிமகம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த இனிமையான பாடல் வழக்கம் பாடுற பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்துக்காக.
1: Awesome FM.

கோவிலின் வாழ்த்துக்களோடு கூடிய நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்ற முன்னிக்கோடு இனி தருவேன் திரைப்படத்துக்காக இசை ராஜ்குமாரின் இசையில் உன்னிகிருஷ்ணன் பாடிய மற்றும் சித்ரா சேர்ந்து பாடிய ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சியோடு கேட்டுட்டு வந்திருக்கோம். இந்த நேரம் பாத்தீங்கன்னா இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு டிகோ தரவாலை மீட்பிரிவு நேசரி இல்லத்திலிருந்து துரைராஜ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். மகாலட்சுமி, துரைராஜ், துலக்ஷன், துவாஷினி, பிரவீனா, அருள்மொழி, புஷ்பராணி, திருச்செல்வம் ஆகியோருக்காக பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதுளை கந்தக்கொள்ளையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பாடல் திரைகளும் எனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. மீப்பிடி கந்திலிருந்து பிரசாத் இருக்கிறாங்க, அன்பான காலை பொழுதின் வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் அன்பான சிவானி அக்கா, உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன். இன்று நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பீர்வலை தர்கா நகர்ந்த ரேம்சான் ரைந்தாசன் இருக்கிறாங்க. காலை பொழுதின் வணக்கங்களோடு வெள்ளவத்திலிருந்து ராஜகோபால் பாலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. செலுத்திரை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சக்கிலா சுந்தரசேகரம் செங்கடி நிகழ்ச்சி கேட்டு அன்பான காலை நேர வணக்கங்களோடு பீர்வலை இருந்து செம்பட் மாவட்டம் நசார் நிகழ்ச்சி கேட்டு கீன்யா மஃபூப் நகர்ந்து நசூர் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான இனிய காலை பொழுதின் வணக்கங்களோடு மனோநாகலிருந்து கும்புக்கன் தனலட்சுமி வந்திருக்கிறாங்க. டீ எல்லாம் அப்படி அனுப்பியிருக்காங்க, ரொம்ப நன்றி தனலட்சுமி. அதே போல அன்பான காலை பொழுதின் வணக்கங்களோடு நாவலப்பட்டியிலிருந்து மீறி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான காலை நேர வணக்கங்களோடு கொஞ்சம் கிடந்த அசூதீன் வந்திருக்கிறாங்க. அசூதீன் நூர் ஜகான், அதே போல அன்பர் ஜாரி, ரிகா, ஸ்ரீனா குட்டிக்காக பழ விரும்பி கேட்டுக்கிறாங்க. உமாச்சிதான் வந்திருக்காங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாரா எஸ்டேட்ல சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. லபுக்கலையிலிருந்து நாகராணி வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், வலிமை போலவே எங்களின் நிகழ்ச்சியோடு இருந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மருதமுனிந்து நஜிமுதீன் வந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களோடு வேளாண்களில் இருந்து நிமல்குமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி ராதா மற்றும் மகன்மார்களான சந்தோன், புவிலோஷன், இலக்கியா, சிவனியா, பிரகல்யன், கண்ணன் தொட்டியில் வசிக்கும் ராமச்சந்திரன், சமிந்தா ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதன் குடும்பம், திப்பா குடும்பம், கடற்கரை ட்ரைட்டன் சொன்னாங்க, யாவரும் மிக சூடிந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு முத்தையா காளிமுத்து வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? இனிமே நீங்கள் சூடிந்து கொள்ளுங்க. இன்றைய தினம் அகவை தினம், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அந்த ஐயப்பன் வந்திருக்காங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் இனிமையான பாட.

ஊர்வலம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற இனிமையான பாடலிருந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். காலை புல்தின் வாழ்த்துக்களோடு விடுகிற நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணிக்கு கிடந்து 7 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்களும் எங்க தலைமை இந்த பக்கமாக சந்தோஷமா பேசலாம் அப்படின்னு சொல்ல எனக்கும் ஹஸ்தா முடியாது. நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உங்க அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். பூச்சி மூன்று 2 பூச்சி மூன்று போல பூச்சி 3 2 7 75 111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக நினைத்துக் கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனம் இப்ப முடிய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக நினைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயக்க நானும் காத்திருக்கின்றேன். இது நேரம் எட்டையன் தொடர்ந்து வியோயா மலர் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். அன்பு கணவர் விக்னேஸ்வரன், தனுஜா, ஷான், சாந்தி, சந்தன மோகன், கருப்பைய, கண்ணதாசன், விஜய், கல்யாணி, அஸ்வினா, தீமேஷா, பவானி மற்றும் தம்பி ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு பகவந்தலாவை கேம்பி இந்த சத்யகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கூட பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை கேகாலை விடஸ்கரத்தோடு தெரிந்து ராமையா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பாடல் தெரிவிலும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களோடு பனாவத்திலிருந்து ஜோதி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மகன் கஜன்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பனாவத்தி கவிதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சுரேஷ் மகன், கவிநயன் மகள் மகிஷா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. செங்கலிருந்து குமார் வந்திருக்கிறாங்க. அன்பு காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல்.

0: சொந்தம் FM 102.6 102.8 இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17 திகதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:35 வரை. ராகு காலம் காலை 7:35 மணியிலிருந்து 9 மணி வரை. யமகன்

மகரம் ஓய்வு, கும்பம் கவனம், மீனம் நட்பு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் மேன்மை, ரிஷபம் நேர்மை, மிதுனம் சிந்தனை, கடகம் அனுகூலம், சிம்மம் உழைப்பு, கன்னி தெளிவு, துலாம் வெற்றி, விருச்சிகம் போட்டி, தனுசு உறுதி, மகரம் ஓய்வு, கும்பம் கவனம், மீனம் நட்பு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

வானத்தை போல திரைப்படத்துக்காக இசை ராஜ்குமாரின் இசையில் கே எச் சித்ரா மற்றும் மனு படையோர் இனிமையான பாடலை தந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி கடந்து 20 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. இந்த நேரம் பாத்தீங்கன்னா அன்பான காலை பொழுதின் வணக்கங்களோடு தெல்தோட்டையிலிருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நாள் நல்ல பல சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள். நானும் வளமை போலவே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன் என்று பகிர்ந்து கொண்டு திஸ் மகாராம் இருந்து கீதா வந்திருக்கிறாங்க, கிரான் ராஜா வந்திருக்கிறாங்க, அன்பன காலை பொழுதின் வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. காலை நேர வணக்கம் அக்கா பிரியா, சஞ்சய், சந்தோஷ், தனுஷியா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு பூனாகலிருந்து ஜெயசுதாஸ் வந்திருக்கிறாங்க, பன்னிபுரம் மணிகடன் வந்திருக்காங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க, பேருவரிலிருந்து எழுந்து கூட ஜேஏஎம் ரெஸ்வான் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா, உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சுப்பையா வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கமாக்கா. இன்று என்னுடைய அன்பு நண்பர் ஜெயகிருஷ்ணன் தன்னுடைய அகவி தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். வெதமொழியிலிருந்து உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவி தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். அன்பான காலை பொழுதின் வணக்கங்களோடு பவனி சந்திரகலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். மாளிகா வத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அட்டாம்பேட்டில சிவச்சந்திரன் வந்திருக்காங்க, அதே போல பண்டாரப்பள்ளி வினோதம் வந்திருக்காங்க, அதே போல புவனேஸ்வர் மங்கைகரசு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கிருஷ்ணப்பிள்ளை வந்திருக்காங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. குமுதா கிருஷ்ணசாமி வந்திருக்கிறாரு. இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கிறாங்க. ஹைடன் கலாதேவி நிகழ்ச்சி கேட்டு செந்தில்நாதர் வந்திருக்காங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ராஜா சேம் ஜேம்ஸ் வந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு தர்ஷினி குணசேகரன் கொழும்பு 15 நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இந்த கூட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த மாதிரி இனிமையான பாடல்

ஒழிக்க ஆரம்பிக்கின்ற இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சி இந்த விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்று நானும் நிகழ்ச்சியோடு இந்த அத்தனை உறவுகளுக்கும் சந்தோஷமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இருந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நான் என்றென்றும் உங்கள் மின்காற்றலையின் காதலி ஆர்ஜே சிவானி.

வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமின் 102.6 102.8 அலைவரிசை நோடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 17 தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக நாட்டின் பல பகுதிகளில் கடுமையான வறட்சி நிலவுவதான செய்திகள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அதேபோல இந்த எல்லினோ காலநிலை நிலைமை காரணமாக இன்றைய தினம் முதல் நாட்டின் பல பகுதிகளில் 39 முதல் 45 செல்சியஸ் வரையிலான வெப்பநிலை பதிவாகிற வாய்ப்பு இருப்பதாக வளிமண்டல் திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதுகுறித்தும் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை வலியுறுத்தி பல தகவல்கள் வந்திருப்பதை காணலாம். அதுகுறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல குறிகட்டுவான் பகுதியில் காணாமல் போன படகில் இருந்த 10 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருப்பதாக இன்னும் ஒரு தகவல். அதேபோல அங்குலான பகுதியில் கடற்படைக்கு சொந்தமான படகொன்று விபத்துக்குள்ளான சம்பவம் குறித்தும் இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதான ஒரு தகவலும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அதுகுறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல எரிபொருள் விலை தொடர்பான விடயத்தை மையப்படுத்திய செய்திகளும் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அதுகுறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல மேலும் முக்கியமான செய்தியாக இன்றைய தினம் குமாரபுரம் படுகொலை சம்பவம் தொடர்பான விடயங்களை மீள விசாரிப்பதற்காக மேன்மட்டு நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அதுகுறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். வாகனங்களின் விலை தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி இறக்குமதியாளர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கிய செய்திகளாக வந்திருக்கிறது. கல்கிஸை சம்பவத்தில் குறிப்பாக கல்கிஸை பகுதியிடம் பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் இலக்கு வைத்த நபர் அல்ல, அப்பாவி பொதுமகன் ஒருவன் கொல்லப்பட்டிருப்பதான ஒரு தகவல் ஒன்றும் பத்திரிகையில் வந்திருக்கிறது. அதுகுறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல 22வது அரசியலமைப்பு தேர்தல் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக வந்திருக்கின்றன. நாளை மறுதினம் அரசாங்கம் இந்த மணிக்கும் நாளைய தினம் அரசாங்கம் பாராளுமன்றத்தில் இந்த சட்டமூலத்தை தாக்கல் செய்யவிருக்கிறது. அதுகுறித்தாக எதிர்க்கட்சிகள் கொண்டிருக்கிற நிலைப்பாடு தொடர்பான செய்திகளும் பத்திரிகையுடைய பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கல்முனை வைத்தியசாலை ஊழியர்களின் பிரச்சனை தொடர்பாக தீர்வு வழங்கவிருப்பதாக அமைச்சர் நடிந்த ஜாயதீஸ் அவர்கள் இது தொடர்பான விடயத்திற்கு பதில் வழங்கியிருக்கிறார். அதுகுறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதனையும் தாண்டி இன்னும் பல முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. குறிப்பாக நாட்டினுடைய முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி பணிகளை முன்காட்டிய செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்றைய பத்திரிகைகள் வந்திருப்பதை காணலாம். அதே போல டில்வின் சில்வா ஜேபியினுடைய பொதுச் செயலாளர் தெரிவித்த ஒரு கருத்தும் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே இப்போது நல்ல விடயங்களை செய்கின்ற போது பல முட்டைக்கட்டைகள் தடைகள் எதிர்ப்புகள் வரலாம். எனவே அதனை தாண்டி நாங்கள் மக்களுக்கு நல்ல விடயங்களை செய்து முடித்தால் அதனை அனுபவிக்கின்ற போது மக்களுக்கு தானாக அது புரியும் என்பதாக டில்வின் சில்வா அவர்கள் தெரிவித்த கருத்து என பல முக்கியமான தகவல்கள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது செய்தியாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு குறித்து நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். சீரற்ற வானிலை தொடர்பான விடயத்தை மையப்படுத்திய தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்பை இடுகிறது. கடும் வறட்சி, நீர்த்தேக்கங்கள் வற்றும் நிலை, வடக்கு கிழக்கு உட்பட பல பிரதேசங்களில் விவசாயம் கடும் பாதிப்பு. 21,873 குடும்பங்களைச் சேர்ந்த 68,041 பேர் பாதிப்பு. பல மாவட்டங்களில் இன்று 39 முதல் 45 பாகை செல்சியஸ் வெப்பநிலை என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனோடு தொடர்புடையதாக இன்னும் பல செய்திகள் சிங்கள மற்றும் ஆங்கில பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது காணலாம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து வெளியாகியிருக்கிறது. ஸ்ரீலங்கா கெட்டிங் ஹாட்டர் அண்ட் ஹாட்டர் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். இலங்கை மிகவும் கடுமையான வெப்பநிலைக்கு மூங்கொடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அடைந்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். கிட்டத்தட்ட 40 பாகை செல்சியஸ் வரையாக வெப்பநிலை அதிகரிப்பு இப்போது இன்றைய தினம் முதல் எதிர்கொள்ள நேரிட்டு வரும் என்பதாகவும் வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கின்ற விடயங்கள் பிரதானமான செய்தியாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவை தொடர்பில் விரிவாக நாம் பார்க்கலாம். நாட்டின் பல்வேறு பிரதேசங்களிலும் நிலவும் கடுமையான வறண்ட காலநிலை காரணமாக பிரதான மற்றும் சிறிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதோடு வடக்கு கிழக்கு உட்பட பல பகுதிகளில் விவசாய நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் நீர்ப்பாசன திணைக்களம் ஆகியன தெரிவித்திருக்கின்றன.
இதனால் மக்கள் மற்றும் விலங்கினங்கள் கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளதோடு பெருமளவிலான பயிர் செய்கைகள் சேதமடைந்திருப்பதாகவும் அந்த திணைக்களங்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதுகுறித்து மக்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். அந்த வகையில் வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை, பொலன்னறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் முனராகலை ஆகிய மாவட்டங்களின் சில பிரதேசங்களில் இன்று நண்பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய மட்டத்தில், அதாவது குறிப்பாக 39 முதல் 45 செல்சியஸ் பாகைக்கு இடைப்பட்ட அளவில் நிலவும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கிறது. வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை, பொலன்னறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை, முனராகலை இந்த பகுதிகளில் இன்றைய நேரம் 39 முதல் 45 செல்சியஸ் வகை பாகை செல்சியஸ் வரையான வெப்பநிலை அதிகரிப்பு நிலவு என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதுரப்பில் தெரிவிக்கப்படுவதாவது நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான 74 நீர்த்தேக்கங்களின் மொத்த நீர் கொள்ளளவு தற்போது 37% குறைவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் சிறிய குளங்கள் இதனால் கடும் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளன. இதன் காரணமாக தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நாட்டின் குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் பல பிரதான கட்டமைப்புகளின் கீழ் நிர்வகிக்கப்படுகின்றன. அதற்கமைய பெரிய குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் மகாவலி மற்றும் நீர்ப்பாசன திணைக்களத்தினாலும், சிறிய குளங்கள் விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தினாலும் நிர்வகிக்கப்படுகின்றன. தற்போது நிலவும் கடுமையான வறட்சியான காலநிலை தாக்கம் சிறிய குளங்களையே பெரிதும் பாதித்திருக்கிறது. மாவட்டங்கள் வாரியாக அம்பாறை, திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் முனராகலை ஆகிய மாவட்டங்களில் கடுமையான பாதிப்புகளை அந்த மாவட்டங்கள் எதிர்கொண்டு வருவதாகவும் அந்த செய்தி பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த நிலைமையானது எல்லினோவினுடைய மற்றும் ஒரு கட்ட தாக்கம் என்பதாகத்தான் சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த வெப்பநிலை ஐரோப்பிய நாடுகளில் கடுமையான வறட்சி நிலவுகிறது. பல பகுதிகளில் இந்த நீர் இல்லாமல் பல பிரச்சனைகள், காட்டுத்தீ ஏற்படுகின்ற சம்பவங்கள் என ஐரோப்பிய நாடுகள் பலத்த பாதிப்புகளை இந்த எல்லினோ காரணமாக அவர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். மறுபுறம் அமெரிக்காவினுடைய பல்வேறு இந்தியானா உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான மழை வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல இந்தியாவினுடைய பல பகுதிகளிலும் கடுமையான மழையுடன் கூடிய வானிலை காரணமாக உயிரிழப்புகள் பலவும் பதிவாகியிருக்கின்றன. அதேபோல் இலங்கையிலும் இப்போது நாங்கள் கூறிய அம்பாறை, மட்டக்களப்பு, முனராகலை, திருகோணமலை, வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் கடுமையான வறட்சி நிலவுகின்ற அதே வேளையில் மறுபுறம் நுவரெலியா, கண்டி உள்ளிட்ட இந்த பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இப்போது ஓரளவு குறைந்திருந்தாலும் தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. எனவே எல்லினோனுடைய தாக்கம் இந்த இரண்டு விடயங்கள் கொண்டு வருவதாக ஏற்கனவே இது ஊகிக்கப்பட்ட ஒரு விவகாரம். இந்த முறை வருகின்ற எல்லினோவினுடைய தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் என்றும் உலகளவில் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில்தான் இப்போது இதனுடைய தாக்கம் வலிமையாக இந்த வறட்சி இந்த காலப்பகுதியில் வடமேல் மாகாணங்களிலும் அதே போல அதன் அண்மித்த ஏனைய பகுதிகளிலும் குறிப்பாக வடகிழக்கு பகுதியிலும் இந்த வறட்சி நிலவும். ஆனால் இது இந்த முறை சற்று கடுமையான தாக்கமாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்ட விவகாரங்கள் முக்கியமாக இருப்பது காணலாம். அதன் அடிப்படையாக வைத்து கிட்டத்தட்ட 21,873 குடும்பங்களைச் சேர்ந்த 68,041 பேர் இப்போது வறட்சியினால் மாத்திரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் நாங்கள் கூறிய அந்த மாவட்டங்களில் 39 முதல் 45 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். எனவே அதிக நீரை அருந்துவது மிக முக்கியமான விவகாரம். குறிப்பாக வெளித்தளங்களில் அல்லது திறந்த இடங்களில் பணிபுரிகின்றவர்கள் கடுமையான வெயில் நேரங்களில் உடல் களைப்பை ஏற்படுத்துகின்ற வகையிலான கடுமையாக உடல் உழைப்பை செய்கின்ற வகையிலான வேலைகளை செய்ய வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அதேபோல வயது வந்தோர், முதியவர்கள், அதேபோல நோயாளர்கள் குறித்து மிகுந்த கவனமாக செயல்பட வேண்டும். பிள்ளைகளை வாகனங்களில் வைத்துவிட்டு செல்வது போன்ற விடயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதாகவும் கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. போதிய அளவு நீரை அருந்துங்கள். மெல்லிய ஆடைகளை, இளநிற ஆடைகளை, வெண்மையா நிறைய ஆடைகளை அணியுமாறும் அறிவுறுத்தப்படுகிறது. இந்த வெப்பநிலை மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்த சாத்தியம் இருப்பதனால் இதுகுறித்தும் இந்த வெப்பநிலை அதிகமாக இருக்கின்ற பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் மிகுந்த கவனம் சிரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நாங்கள் பார்க்கலாம். அதே போல இந்த வெப்பம் நோய் தாக்கங்களையும் ஏற்படுத்த வாய்ப்பிருப்பதாக இன்னும் ஒரு செய்தியும் இன்றைய தினகரன் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. வெப்பமான காலநிலையால் நோய் பரவும் அபாயம், பரீட்சை நிலையங்களில் காற்றோட்ட சூழல் அவசியம், விசேட மருத்துவ நிபுணர் சமல் சஞ்சீவ எச்சரிக்கை என்பதாக
இன்னும் ஒரு செய்தியும் இன்றைய தினகரன் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது நிலவி வரும் அதிக வெப்பத்துடன் கூடிய காலநிலை காரணமாக பல்வேறு நோய்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொதுமக்கள் மிகவும் அவதானத்தோடு செயற்பட வேண்டும் என விசேட மருத்துவ நிபுணர் சமல் சஞ்சீவ எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இக்காலங்களில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை நடைபெற்று வருவதால் பரீட்சைக்கு செல்லும் மாணவர்களுக்கு பெற்றோர் போதுமான அளவில் சுத்தமான குடிநீரை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருப்பதாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காணலாம். உயர்தர பரீட்சை இடம்பெற்று வருகிறது. அது குறித்து மக்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். துறவில் வைத்தியர் மேலும் பல விடயங்களை இங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அந்த வகையில் அதிக வெப்பநிலை காரணமாக பரீட்சை மண்டபங்களில் மாணவர்களுக்கு அதிக அளவிலான வியர்வை, மயக்கம், தலைச்சுற்றல், குமட்டல், வாந்தி, கடுமையான தலைவலி மற்றும் தசைப்பிடிப்பு போன்றவை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. எனவே பரீட்சை நிலையங்களில் மாணவர்களுக்கு காற்றோட்டமான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது அவசியமாகும். அதிக வெப்பநிலை நிலவும் பகுதிகளில் பயணம் செய்யும் போது சூரிய வெப்பத்தில் நேரடியாக செயற்படும் போது மயக்கம், தலைச்சுற்றல், தசைப்பிடிப்பு, தலைவலி மற்றும் பார்வை கோளாறுகள் ஏற்படும். வெயிலில் நீண்ட நேரம் நேரடியாக இருப்பதை தவிர்ப்பது நல்லது. அவ்வாறு செயற்படாத பட்சத்தில் இதய நோய் தொடர்பான பாதிப்புகளும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. எனவே இந்த வெப்பநிலை என்பது சாதாரணமாக வியர்த்து காய்கின்ற அளவிலான வெப்பநிலை அல்ல. இது இன்னும் சற்று வலிமையை விட கூடிய ஒரு வெப்பநிலையின் தாக்கமாக இருக்கும். அதன் காரணமாக இந்த விவகாரம் குறித்து இந்த பகுதியில் வசிக்கின்ற மக்கள் மிகுந்த சிரத்தை எடுத்து கவனம் கொடுத்து கவனமாக செயற்பட வேண்டிய ஒரு காலப்பகுதி என்பதை வளிமண்டல திணைக்களமும் அதே போல மருத்துவர்களும் எச்சரிக்கை அறிவித்தலாக விடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல மேலும் சில செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் குறிக்கட்டுவான் பகுதியில் காணாமல் போன படகு தொடர்பான விடயத்தை மையப்படுத்திய செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான செய்தி, மாயமான படகிலிருந்து 10 பயணிகளும் பாதுகாப்பாக மீட்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிக்கட்டுவான் பகுதியிலிருந்து நெடுந்தீவு நோக்கி 10 பேருடன் பயணித்த படகொன்று கடலில் விபத்துக்குள்ளாகி காணாமல் போன நிலையில் மீட்பு பணியில் ஈடுபட்ட கடற்படையினர் விபத்துக்குள்ளான 10 பயணிகளையும் மீட்டிருக்கிறார்கள். குறிகட்டுவான் பகுதியிலிருந்து பயணத்தை ஆரம்பித்த குறித்த படகு நேற்று மாலை விபத்துக்குள்ளாகியது. குறித்த படகானது நேற்று பிற்பகல் 3 மணியளவில் பயணிகளை ஏற்றியவாறு குறிக்கட்டுவான் பகுதியில் இருந்து நெடுந்தீவு நோக்கி பயணித்தது. இப்படகில் பயணித்த 10 பேரில் இருவர் படகு இயக்குநர்கள் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதன்போது அந்த படகானது நயினாத்தீவுக்கு அண்மித்த பகுதியிலுள்ள ஐயனார் முடக்கு என்ற இடத்தில் கவிழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து இலங்கை கடற்படையினர் நயினாத்தீவு மற்றும் நெடுந்தீவு மக்களின் ஒத்துழைப்புடன் துரிதமாக மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு விபத்தில் சிக்கிய 10 பயணிகளையும் பாதுகாப்பாக மீட்டிருக்கிறார்கள். மீட்கப்பட்ட அனைவரும் மருத்துவ சிகிச்சைகளுக்காக நயினாத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இத்தொடர்பில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் விரிவான விசாரணை நடத்த ஆலோசனை வழங்கியிருப்பதாகவும் அந்த செய்தியும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். எனவே இந்த குறிக்கட்டுவான் பகுதியில் இடம்பெற்ற இந்த படகு விபத்தில் எவருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. அதில் பயணித்த 10 பயணிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதே போல அங்குலான பகுதி இடம்பெற்ற படகு விபத்து தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்தும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அங்குலான பகுதியில் கடற்படைக்கு சொந்தமான படகொன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் மாயமாக இருக்கிறார், ஏனையோர் காப்பாற்றப்பட்டிருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். இந்த படகு விபத்து தொடர்பில் சந்தேகம் இருப்பதனால் அதுகுறித்து விசாரணை செய்வதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக கடற்படை தெரிவித்திருக்கிறது. இன்றைய திவயின பத்திரிகையினுடைய 2வது பிரதான தலையங்கமாக அந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. நாவிக்கியான் இக்குலாக்கிய ஜீவித்த பீராகத் அங்குலானே மினிசத்கம பரண நெவ கிலுனு தென அந்துனாகி நியமிட்ட பொயல்வால் பொயவால் எதுவான் நாம் மேவனி அணுத்துராக் வெண்ணின பிரதேசவாசின் சோதனா திவி நொத்தக்கா கெப்பபு தீவரஹா பிரதேசவாசி தனதாவட்ட தசத்தின் பெசசும்
பமானோவி பொலிசியத் கிரியாமார்கவே கிரியாத்மகவே என்பதாக இன்று தினம் திவைன பத்திரிகையிலும் அந்த செய்தி முக்கியமான பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அங்குலான பகுதியில் அங்குலானை அண்மித்த கடல் பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த படகு தொடர்பான விடயத்தை மையப்படுத்தியே அந்த செய்திகளும் பிரதானமாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விபத்தின் போது 12 பேர் அதில் பயணித்திருக்கிறார்கள். எனவே பயணித்தவர்களில் 11 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் காணாமல் போன நிலையில் அங்கு தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த கடல் பகுதி கடுமையான கொந்தளிப்பாக இருப்பதன் காரணத்தினால் மீட்பு பணிகள் மற்றும் அல்லது படகை மீட்டு கொண்டு வருகின்ற செயற்பாடுகளுக்கு மிகுந்த இடையூறு காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல ஒருவர் காணாமல் போயிருக்கிறார். காணாமல் போனவரை தேடும் பணிகளும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவம் குறித்து இது தற்செயலான விபத்தா அதில் எதுவும் பிரச்சனைகள் இருக்கிறார் என்பது தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்காக கடற்படை விசேட குழு ஒன்றையும் அமைத்திருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. நேற்று தினம் இந்த விபத்து தொடர்பான விடயங்கள் கேள்விப்பட்டவுடன் தகவல் கிடைத்த விமானப்படையினரும் தங்களுடைய ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி மீட்பு பணிகளை முன்னெடுத்த விவகாரங்கள் முக்கியமாக இருப்பது காலம். எனவே இதில் மீட்கப்பட்டவர் வைத்தியசாலையில் தற்போது சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இன்னும் ஒரு முக்கியமான தகவலை சுட்டிக்காட்டியிருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். பஸ் ரியதுரான் கொந்தஸ்தர்லா சியேட்ட தாயாக் மத்லோலின் பலாத் ஹத்தரக்கள பரீட்சணவளின் ஹெலிவே என்பதாக இன்றைய தினம் அருண பத்திரிகை தொடர்பான செய்தி முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். இது மிக முக்கியமான ஒரு தகவல். கடந்த காலங்களில் 4 மாகாணங்களில் மேற்கொள்ளப்பட்ட அதாவது எழுமாறாக பஸ் சாரதிகளை சோதனைக்குட்படுத்துகின்ற நடமாடும் ஒரு நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. நடமாடும் பஸ் வண்டி பரிசோதனை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனையினுடைய முடிவுகள் தற்போது வெளிவந்த நிலையில் பஸ் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களில் 110 வீதமானோர் போதைப்பொருளை பயன்படுத்தி வாகனம் செலுத்துகின்றவர்கள் அல்லது போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் என்பதாக தெரிய வந்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே இந்த சுகாதார அமைச்சின் ஊடாக போக்குவரத்து அமைச்சு இணைந்து இந்த எழுமாறாக பஸ் சாரதிகள் நடத்துனர்களை பரிசோதனைக்கு உட்படுத்துகின்ற செயற்பாட்டை நாட்டின் பல பகுதிகளில் மேற்கொண்டிருந்தார்கள். அவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையுடைய முடிவுகள் அடிப்படையில் தான் இந்த விடயம் தெரிய வந்திருப்பதாக அந்த தகவல் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தை அடிப்படையாக வைத்து அவ்வாறானவர்களை அடையாளம் கண்டு அவர்களை அதிலிருந்து மீட்பதற்கும் அல்லது பயணிகளின் பாதுகாப்பை மேற்கொள் காட்டி அவர்களை தொடர்ச்சியாக அதிலிருந்து விடுவிக்க செய்வதற்குமான நடவடிக்கைகள் குறித்தும் இப்போது ஆராயப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த 4 மாகாணங்களிலும் இருக்கின்ற இந்த பஸ் சாரதி நடத்துனர்களில் குறிப்பாக 10 வீதமானோர் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் மேல் மாகாணம், தென் மாகாணம், வடமேல் மாகாணம், சப்ருகோ மாகாணம் ஆகிய 4 மாகாணங்களை உள்ளடக்கும் வகையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில்தான் இந்த தரவு தகவலும் வெளியாகியிருப்பதாக அந்த செய்திகளும் இன்றைய அருண பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருக்கிறது. அடுத்து இன்றைய திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அண்மையில் துபாயிலிருந்து அழைத்து வரப்பட்ட போதைப்பொருள் வர்த்தகர் அல்லது பாதாளக்குழுவினுடைய முக்கிய நபராக கருதப்படுகின்ற ஷிரான் பாசிக் தொடர்பான விசாரணைகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவர் தொடர்பான இன்னும் ஒரு தகவலும் இன்றைய திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக இடம்பெற்றிருக்கிறது. ஷிரான் பாசிக்கே கோட்டி கானக தேப்பலஹா அபராதுகின விமர்சன விரல தீரையே ஹோட்டல் விசாக் மிரட்ட பமனா கோட்டி தஹாக்க வத்கம் மத்ரவே ஜாவாரமே ஹா அபராத வலதி திரேன் பிட்டுபச மகா முழக்கரும் துபாய் ஹா எக்ஸத் அரபி எமிரத் ராஜியத் ரன்படு விளந்து செல் என்பதாக அந்த செய்திக்கு திவையின பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஷிரான் பாசிக் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் துபாயிலிருந்து கைது செய்யப்பட்டு அவரோடு இணைந்து மொத்தமாக பல நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார்கள். அந்த வகையில் துபாயிலிருந்து அழைத்து வரப்பட்ட முக்கியமாக குறிப்பாக இந்த போதைப்பொருள் வர்த்தகர்களில் இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்துகின்றவர்களில் 5 பிரதான நபர்களில் முக்கியமான நபராக இந்த முகமது ஷிரான் பாசிக் என்ற நபர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். எனவே இவர் பல்வேறு போதைப்பொருள் கடத்தல் மற்றும் அதே போல அவரால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பாக மத்திய குற்ற விசாரணை பிரிவு மற்றும் அதே போல சட்டவிரோத சொத்துக்கள் பிரிவினூடாக விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த விசாரணைகள் கட்டமாகத்தான் பல தகவல்கள் அவர் குறித்து அம்பலமாக இருப்பதாக
தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இலங்கையில் மாத்திரம் அவருக்கு சொந்தமான சொத்துக்களின் பெறுமதி 1000 கோடி ரூபாவுக்கும் அதிகம் என தற்போது வெளிவந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிசொகுசு வீடுகள், வாகனங்கள், காணி, வங்கி கணக்குகள் மற்றும் ஏனைய உயர் பெறுமதி மிக்க சொத்துக்கள் பலவும் அவரிடம் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ரேகிவிலை மற்றும் கல்கிஸ் கடற்பகுதிகளில் அமைந்திருக்கின்ற ஹோட்டல்கள், அதேபோல தங்குமிட வசதிகள் கொண்ட கட்டிடங்கள் என மொத்தமாக 20க்கும் அதிகமானவை அவருக்கு சொந்தமானது என்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதற்கான எனினும் இவை அனைத்து சொத்துக்களும் அவர் பதிலாக வெவ்வேறு நபர்களின் சிரான் பாசிக்கு பதிலாக வேறு நபர்களின் பெயரில் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இங்கே தெரிய வந்திருக்கின்ற விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம். இதற்கு மேலதிகமாக இந்த இவருக்கு சொந்தமான டுபாய் மற்றும் ஐக்கிய அரபு எமிரகத்தில் தங்க நகை விற்பனை நிலையங்கள் பலவும் அதேபோல மேலும் பல வர்த்தகங்கள் பலவும் இருப்பதாக அதிகாரிகள் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். தாய்லாந்தின் கொக்கைன் வர்த்தகத்தினுடைய பிரதானியாகவும் சிரான் பாசிக் செயற்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருப்பதாக அந்த பிரதான செய்தியாக அந்த செய்தி இன்றைய திவயன பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே போதைப்பொருள் வர்த்தகத்தின் போது பல்வேறு குற்றச்செயல்கள் மேற்கொள்கின்ற போது அதனுடைய பின்புலமாக அநேக சம்பவங்களில் இவர் இருந்திருப்பதாகவும் போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே அவர் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவரை 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி வழங்கியிருந்தது. அந்த அடிப்படையில் தான் தற்போது அவருடைய இந்த 72 மணித்தியாலம் நிறைவடைந்த பின்னர் அவரை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான அனுமதியை போலீசார் கேட்கவிருப்பதாகவும் செய்தி வெளியாகிறது. தேவல கழுவவில பகுதியைச் சேர்ந்த 48 வயதான சிரான் பாசிக் அவருடைய இந்த விவகாரம் தொடர்பில் பல விடயங்கள் தெரிய வந்திருக்கிறது. எனவே இவர் ஆரம்பத்தில் நகரசபை கல்கிஸ் தேவல கல்கிஸ் நகரசபையினுடைய ஒரு ஒரு ஊழியராக பணியாற்றியிருக்கிறார். அதற்கு பிறகுதான் இவ்வாறு பல விடயங்களில் அவர் ஈடுபட்டு இந்த சொத்துக்கள் பல சேர்க்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து போலீசார் தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அவருடன் தொடர்புடையவர்கள், அவருடன் தொடர்புடைய வர்த்தகங்கள் மற்றும் ஏனைய பல விடயங்கள் தகவல்கள் அம்பலமாக வாய்ப்பிருப்பதாக திவயன பத்திரிகை பிரதான தலைப்பினூடாக அந்த செய்தியை வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய தமிழன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு இவ்வாறு இருக்கிறது. குமாரபுரம் படுகொலை மீள விசாரிக்க உத்தரவு, மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதிரடி, 9 குழந்தைகள், 9 பெண்கள் உட்பட 24 பொதுமக்கள் சாவும், 30 ஆண்டுகளுக்கு முன் நடந்த மிக மோசமான கொடூரம், முன்னாள் ராணுவ வீரர்கள் அறுவரையும் விடுவித்த தீர்ப்பு ரத்து என்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 1996 பிப்ரவரி 11 திருகோணமலை கிளிவெட்டி குமாரபுரம் கிராமத்தில் 24 தமிழ் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கில் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் அறுவருக்கு எதிராகவும் மறுவிசாரணை நடத்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. 24 தமிழ் பொதுமக்களை கொலை செய்தனர் எனவும் மேலும் 25 பேருக்கு காயம் ஏற்படுத்தினர் எனவும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்ய கோரி சட்டமாதிபர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டை பரிசீலித்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. மேலும் தனது உத்தரவை அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் இங்கே நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டிருப்பதை மேன்முறை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் அமல் ரணராஜ் மற்றும் சுமுது பிரேமச்சந்திரா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை அடையாளம் காணும் அணிவகுப்பின் போது பதிவு செய்யப்பட்ட சில குறிப்புகளை நீதிமன்றில் சமர்ப்பிக்க அரசரப்புக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி அனுமதி மறுத்தமை தவறு என்ற மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்சன டி சில்வாவின் வாதத்தை ஏற்றுக்கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்றம் இவ்வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டது. 9 குழந்தைகள், கர்ப்பிணி தாய் ஒருவர் அடங்கலாக 9 பெண்கள் உட்பட 24 தமிழ்

நடைமுறை நீதிமன் நீதியரசர் அமல் ரணராஜ் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தார். எனவே இதற்கிடையில் அடையாளம் காணும் அணிவகுப்பு தொடர்பான ஆவணங்களில் அதிகாரப்பூர்வ கையொப்பம் மற்றும் திகதி இல்லாததை ஒரு முக்கிய முடிவெடுக்கும் காரணியாக மேல் நீதிமன்றம் நீதிபதி கருதியமை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நீதியரசர் பிரேமச்சந்திர தனது தீர்ப்பில் தெரிவித்திருந்தார். சம்பந்தப்பட்ட சாட்சியம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா மற்றும் அது மதிப்பீடு செய்யக்கூடியதா என்பதில்தான் நீதிபதி கவனம் செலுத்தியிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குற்றஞ்சாட்டப்பட்ட தரப்புக்காக ஜனாதிபதி திரந்த வலியத்த ஆஜராகியிருந்தார் என்பதும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணும். எனவே இந்த வழக்கு இப்போது மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. 2016 ஆண்டு இந்த வழக்கு முடிவு கொண்டுவரப்பட்டதான தகவல் வெளியான போதிலும் இப்போது மீண்டும் அந்த வழக்கை விசாரணை செய்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதிரடியான உத்தரவு, முன்னாள் ராணுவ வீரர்கள் அறுவரையும் விடுவித்த தீர்ப்பும் இப்போது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அந்த தகவலும் பிரதானமான செய்தியாக இன்றைய தமிழன் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். லங்கா தீப பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடுகிறது. தெல்மில நக்காய்த தீந்துவ என சதி தெகே சஹனயாக் நெத்னாம் சங்சோதனையாக் ரஜையன் இல்லி மற்றும் எமதி சூதானமின் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் லங்காதி பத்திரிகை பிரதான தலைப்பிட்டு அதனை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த எரிபொருள் விலை தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி அந்த செய்திகள் இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். எரிபொருள் இறக்குமதி அதே போல அதனுடைய செலவுகளை மீளாய்வு செய்யப்பட்டு புதிய எரிபொருள் நிவாரணம் அல்லது கட்டண திருத்தம் வழங்குமாறு எதிர்காலத்தில் அரசாங்கத்திடம் கோரிக்கொண்டை முன்வைக்க எரிசக்தி அமைச்சர் அனுரா கண்ணா திலக்கம் கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக கோரிக்கொண்டை முன்வைக்கப் போவதாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக உலக சந்தையில் மசகினுடைய விலை, அதே போல பெட்ரோல் டீசல் மற்றும் ஏனையவற்றினுடைய விலை ஆகியவை அதிகரித்துள்ளமை காரணமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள அவர் திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே எதிர்வரும் இரு வாரங்களில் தொடர்பான மீளாய்வு ஒன்றை மேற்கொள்வதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தி மிக முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உலக சந்தையினுடைய எரிபொருள் விலை அடிப்படையாக வைத்து ஒன்று நிவாரணம் அல்லது அதிகரிப்பு ஆகிய இரண்டில் ஒன்றை அரசாங்கத்திடம் கோருவதற்கு எரிசக்தி அமைச்சர் தீர்மானித்திருப்பதாகவும் அது தொடர்பான கலந்தாய்வுகளை மேற்கொள்ளவிருப்பதாகவும் இரண்டு வாரங்களுக்கு பிறகு அது தொடர்பான ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் எரிசக்தி அமைச்சர் அருண் கர்ணாதரக் அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி லங்கா தீப பத்திரிகை இன்றைய பிரதான தலைப்பை வழங்கியிருப்பதை காணலாம். அதேபோல இன்னும் ஒரு தகவலும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் அது தொடர்பாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். மானியம் வழங்காவிட்டால் எண்ணெய் விலை விரைவில் உயரும் என்பதாக தினக்குரல் பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. எரிபொருள் இறக்குமதியில் ஏற்படும் தற்போதைய செலவினங்கள் குறித்து ஆய்வை தொடர்ந்து புதிய மானியத்தை வழங்குமாறு அல்லது விலை திருத்தம் உள்ளிட்ட மாற்று நடவடிக்கைகளை பரிந்துரைக்குமாறு எரிசக்தி அமைச்சர் அரசை வலியுறுத்தியிருக்கிறது. பெட்ரோல் டீசல் மற்றும் மசகு எண்ணெய் ஆகியவற்றின் உலக சந்தையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த விலை அதிகரிப்பை அடிப்படையாக வைத்து இறக்குமதி செலவுகளை பாதிப்பதால் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் ஒரு ஆய்வு அவசியமாகிறது என்று வலிசக்தி அமைச்சர் அருண கருணாதிலக்க தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காலம். இந்த ஆய்வுக்கு பிறகு அரசாங்கம் முன்னர் வழங்கி பின்னர் நிறுத்தி வைத்த 15 பில்லியன் ரூபாய் மானியத்தை அமைச்சு கோரலாம் அல்லது நட்டயங்களை ஈடு செய்து விலை திருத்தம் போன்ற மாற்று வழிகளை கையாளலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கடைசியாக ஜூன் மாதத்தில் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட்டு ஜூலையில் நடைமுறைக்கு வந்ததாகவும் ஆனால் இந்த மாதம் விலைகள் சரி செய்யப்படவில்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டிய வாகனங்களை மேற்கோள் காட்டி அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பாருகிறோம். பத்திரிகைகள் வெளியாயிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகைகள் வெளியாயிருக்கின்ற மேலும் பல முக்கியமான தகவல் குறித்து நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராகின்றோம். இன்றைய தினகரன் பத்திரிகைகள் வெளியாயிருக்கின்ற செய்தி, கட்பட்டி தீவுகளில் வெளிநாட்டு முதலீடுகள் நில ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். கட்பட்டி தீவு பகுதிகளை வெளிநாட்டு முதலீடுகளுக்கு ஏற்ற வகையில் மேம்படுத்துவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இப்பகுதிகளில் காணப்படும் நில ஆக்கிரமிப்புகள் மற்றும் முதலீடுகளுக்கு தடையாக உள்ள ஏனைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதுடன் முதலீட்டாளர்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவது தொடர்பான விரிவான ஆய்வுகள் தற்போது இடம்பெற்று வருவதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் புத்திக ஹேவாவசம் தெரிவித்திருப்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்தியை தொடர்கிறது. எனவே இந்த கட்பட்டி தீவுகளில் சில பகுதிகள் மீனவர்களால் பருவகால அடிப்படையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தீவுகளின் வளங்களை மீனவர்களும் முதலீட்டாளர்களும் இணக்கமாக பயன்படுத்தக்கூடிய நடைமுறையை உருவாக்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டு கட்பட்டி பகுதியில் உள்ள காணிகள் கடந்த காலங்களிலேயே இவ்வாறு இந்த நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் நிலையில் முதலீடுக்காக திறந்துவிடப்பட்டிருந்தாலும் பல்வேறு காரணங்களால் சில முதலீடு திட்டங்கள் நடைமுறைக்கு வரவில்லை. முதலீட்டாளர்களின் சொந்த பிரச்சினைகளுக்கு மேலதிகமாக சில தீவுகளில் காணப்படும் குடியேற்றங்கள் மற்றும் காணி ஆக்கிரமிப்புகளே முதலீடுகளை முன்னெடுப்பதற்கு தடையாக உள்ளது. எனவே பத்தலகுண்டுவை தவிர ஏனைய கட்பட்டி தீவுகளில் நிரந்தர குடியிருப்புகள் இல்லை. அவை பெரும்பாலும் மீனவர்களால் பருவகால அடிப்படையில் பயன்படுத்தப்படுகின்றன. பத்தலகுண்டுகளில் உள்ள குண்டுவில் உள்ள நிரந்தர குடியிருப்புகள் முதலீட்டு அபிவிருத்தி திட்டங்கள் பாதிக்கப்படாது. அங்கு வசிக்கும் மக்கள் தங்களது காணிகளில் தொடர்ந்து வசிக்க அனுமதிக்கப்படுவார்கள். தீவுகளில் காணப்படும் காணி ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கைகளை இவ்வாண்டு இறுதிக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்க்கிறோம் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் புத்திகைவாவசம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல், சட்டவிரோத மீன்பிடிக்கு எதிராக புதிய சட்டம் இவ்வாண்டு இறுதிக்குள் அறிமுகம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் சட்டவிரோத அறிவிக்கப்படாத மற்றும் ஒழுங்குமுறையற்ற மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான தண்டனைகள் உள்ளடக்கிய புதிய சட்டமூலத்தை இவ்வாண்டு இறுதிக்குள் அறிமுகப்படுத்த அரசாங்கம் நகர்வுகளை மேற்கொண்டிருக்கிறது. தற்போது நடைமுறையில் உள்ள 1996 இரண்டாம் இலக்க மீன்வளம் மற்றும் நீர்வளங்கள் சட்டம் முழுமையாக நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக புதிய சட்டம் மூலம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. புதிய சட்டம் மூலம் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதோடு சட்ட வரைஞ திணைக்களத்தின் பரிசீலனைக்கும் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் சட்டவிரஞ்சர் அனுமதி கிடைக்கப்பட்ட பின்னர் மீண்டும் அமைச்சரவைக்கு சமர்ப்பித்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய சட்டத்தில் சட்டவிரோத அறிவிக்கப்படாத மற்றும் ஒழுங்குமுறையற்ற மீன்பிடி ஈடுபடுவோருக்கு விதிக்கப்படும் தண்டனைகளும் அபராதங்களும் கருத முடியாது என அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தியாக நாங்கள் பார்க்கலாம். அதேபோல தினகரன் பத்திரிகையில் மேலும் பல முக்கியமான செய்திகளும் வந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சைபர் பாதுகாப்பு சட்டமூல பணிகள் இறுதிக்கட்டத்தில், ஒரு மாதத்திற்குள் வர்த்தமானி என்பதாக தினகரன் பத்திரிகை இன்னும் ஒரு தகவலையும் தருகிறது. இலங்கையில் நீண்ட காலமாக பேசப்பட்டு வரும் சைபர் பாதுகாப்பு சட்டமூலம் தற்போது இறுதிக்கட்ட தயாரிப்பு நிலையில் உள்ளதாகவும் இன்னும் ஓரிரு மாதத்திற்குள் இதற்கான வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளர் வருண ஸ்ரீ தனபால தெரிவித்திருக்கின்றார். சட்டமூலத்தை தயாரிக்கும் பணிகள் சுமார் 90% வரை நிறைவடைந்திருப்பதாகவும் தற்போது முன்மொழியப்பட்ட சைபர் பாதுகாப்பு ஒழுங்குமுறை அதிகார சபையின் செயற்பாட்டு கட்டமைப்பு அதிகாரங்கள் மற்றும் பணியாளர் அமைப்பு தொடர்பான இறுதி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல், இன்றைய தினகரன் பத்திரிகையிலிருந்து, தொழில் சட்டங்களில் மாற்றம் வருட இறுதிக்குள் புதிய வரைவு என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் தொழிற்சட்டங்களில் மேற்கொள்ளப்பட உள்ள திருத்தங்களுக்கான முதல்கட்ட வரைவுகள் இவ்வாண்டு இறுதிக்குள் தயாரிக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்படும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாசிங்க தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டுள்ள 17 உறுப்பினர்களை கொண்ட குழு நாட்டில் தற்போது அமலில் உள்ள 14 தொழிற்சட்டங்கள் மறுபரிசீலனை செய்து காலத்துக்கேற்ற மாற்றங்களை முன்மொழிந்து வருகிறது. தொழில் அமைச்சின் செயலாளர் தலைமையிலான இயங்கும் இக்குழு தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட தரப்பினரோடு கலந்துரையாடல்களை நடத்தி புதிய தொழிலாளர் சட்ட திருத்தங்களுக்கான வரைவுகளை தயாரிக்கவிருக்கின்றது. தற்போதைய சூழலுக்கு பொருந்தாத பல தொழிலாளர் சட்டங்கள் இருப்பதாகவும் நவீன தொழிற்சந்தையின் தேவைகளுக்கேற்ப
அவற்றை மாற்றியமைப்பதே இந்த சீர்திருத்தத்தின் நோக்கமாகும். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்ததாவது, புதிய சட்டங்களின் கீழ் தொழிற்சங்கங்கள், தொழிலாளர் சட்டம், தொழில் பாதுகாப்பு மற்றும் வேலை இடைநிறுத்தங்கள் ஆகிய நான்கு முக்கிய துறைகளை உள்ளடக்கிய சட்டமூலங்களை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மேலும் பெண்கள் இரவு நேரங்களில் பணியாற்றுவது தொடர்பான சட்டங்கள், தொழிலாளர் பாதுகாப்பு மற்றும் வேலைநிறுத்தம் அல்லது பணிநீக்கம் தொடர்பான காப்புறுதி உள்ளிட்ட விடயங்களிலும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. புதிய சட்டங்கள் முழுமையாக உருவாக்கப்படும் வரை தற்போதுள்ள தொழிலாளர் சட்டங்களில் தேவையான திருத்தங்களை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதியமைச்சர் மஹிந்த ஜாசிங் அவர்கள் தெரிவித்த கருத்தும் செய்தியாக இன்றைய தினகரன் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் பிரதான முதற்பக்க செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில், வட் இன்வாய்ஸ் படிவம் அக்டோபர் 1 முதல் கட்டாயம், இறைவரி திணைக்களமும் தெரிவிப்பு என்பதாக இன்றைய செய்தி தினகரன் பத்திரிகை வருகிறது. இணைய பத்திரிகைகள் மற்றமான செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். திருத்தப்பட்ட பெறுமதி சேர் வரி அல்லது வெட் இன்வாய்ஸ் படிவமானது இதுவரும் அக்டோபர் 1 தேதி முதல் கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இறைவரி திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. அந்த வகையில் அந்த திணைக்களத்தினால் அது தொடர்பான அதிவிசேட வர்த்தமான அறிவித்தலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசாங்கமானது மேற்படி இன்வாய்ஸ் படிவத்தை கடந்த ஜூலை 1 தேதி முதல் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டிருந்த போதும், வர்த்தக சமூகம் மற்றும் வரி செலுத்துவோர் தங்களது அமைப்புகளை தயார் செய்து கொள்வதற்காக அவகாசம் வழங்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. டிஜிட்டல் வரி வசூலிப்பு முறைமையை சீரமைக்கவும், வரி வலையமைப்பின் வெளிப்படைத்தன்மையை உயர்த்தவும், அதேபோல கடந்த மார்ச் மாதம் 27 தேதி இந்த புதிய இன்வாய்ஸ் வடிவம் பிரகடனப்படுத்தப்பட்டது. எனினும் இதற்கான நிறுவன மட்டத்தில் மென்பொருள் அமைப்புகளை புதுப்பிப்பதற்கான வேண்டியிருப்பதாக வர்த்தகர்கள் கோரிக்கை விடுத்திருந்ததாக இறைவரி திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. அதற்கிணங்க அக்கோரிக்கைகளை பரிசீலித்து அக்டோபர் 1 தேதி முதல் அமலுக்கும் வரும் வகையில் குறித்த விவரக்குறிப்புகளுக்கு அமைவாக தங்களது கணக்கியல் மற்றும் பில்லிங் அமைப்புகளை தயாரித்துக் கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட வர்த்தகர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டது. போலி இன்வாய்ஸ் பயன்பாட்டை தடுப்பது, பரிவர்த்தனைகளை உடனுக்குடன் கண்காணிக்கும் திறன் மற்றும் வரி கசிவை குறைப்பதே இதன் நோக்கமாகும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மேலும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பிரதானமாக இருப்பது. வட் இன்வாய்ஸ் படிவம் அக்டோபர் 1 தேதி முதல் கட்டாயம் அமலுக்கு வருகிறது. இறைவரி திணைக்களம் இதனை அறிவுறுத்தியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல் இன்றைய தினகரன் பத்திரிகையிலிருந்து, இந்தோனேசியா நிலநடுக்கம் இலங்கை ஆழ்ந்த அனுதாபம், நிவாரண நடவடிக்கைகளிலும் ஒத்துழைப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை தரப்பெற்றுவதை பார்க்கலாம். இந்தோனேசியாவின் புளோரஸ் தீவு கடற்பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட அந்நாட்டு மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயதேரத் தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்திருக்கின்றார். நேற்று முன்தினம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட 7.7 ரிக்டர் அளவிலான இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து 235 மேற்பட்ட பின் அதிர்வுகள் பதிவாகியுள்ளன. இப்பேரிடரில் இதுவரை குறைந்தது 51 பேர் உள்ளிருப்பதாகவும், 100 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும், மேலும் 1000 மக்கள் இடம்பெயர்ந்திருப்பதாகவும் அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து தனது எக்ஸ்தலத்தில் 11 வெளியிட்டுள்ள அமைச்சர் விஜய் தேரத் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கலை தெரிவித்ததோடு காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இவ்வாறு இருக்க இந்தோனேஷியாவில் இது நேற்று முன்தினம் நடைபெற்ற சம்பவம். ஆனால் இன்று காலையும் அங்கு இந்தோனேஷியாவில் நில அதிர்வு ஒன்று ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட தொடர் நிலநடுக்கத்தை தொடர்ந்து இன்று காலையும் மீண்டும் ஒரு நிலநடுக்கம் அங்கு பதிவாகியிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்நாட்டின் புளோரஸ் பகுதியில் இன்று அதிகாலை ரிக்டர் அளவுகோலில் 5.9 நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியிருப்பதாக ஜெர்மன் புவியியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கின்றது. எனினும் இதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை. இந்தோனேசியாவில் கடந்த 15 தேதி ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதோடு அதனைத் தொடர்ந்து பல பின்னதிர்வுகளும் ஏற்பட்டன. இதனால் 53 மரணங்கள் பதிவாகியிருப்பதோடு பலரை வைத்திய அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களாக அமைக்கப்பட்ட பாதுகாப்பு மையங்களில் 9,100 அதிகமானோர் தங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நிலநடுக்கத்தின் பின்னர் அந்நாட்டின் சுற்றுலா பகுதிகள் தொடர்பில் கட்டுப்பாடுகளை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு இந்தோனேசியா துறைமுக அதிகார சபையினால் கடல்வழி போக்குவரத்து சேவைகளை நிறுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் நிலநடுக்கம் காரணமாக குறித்த மாகாணங்களில் மின்தடை ஏற்பட்டிருந்த போதிலும் தற்போது அதனை வளமை கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். இந்தோனேசியாவில் இன்று 15 தேதி இடம்பெற்ற நிலவதற்கு பின்னர் 7.7 ரிக்டர் அளவுக்கு பின்னர் மீண்டும் 6.9, 5.9 என்றான பின்னதிர்வுகள் பதிவான நிலையில் இன்றைய தினமும் காலை 5.9 ரிக்டர் அளவிலான நிலஅதிர்வு ஒன்று இந்தோனேஷியாவில் பதிவாகியிருப்பதாக
சர்வதேச ஊடகங்கள் அந்த செய்தியை தந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல், இன்றைய தினகரன் பத்திரிகையிலிருந்து, கிளர்ச்சி காலங்களில் காணாமல் போனோரை கண்டறிய சிறப்பு திட்டம். 1971 1988 1989 கால பழைய ஆவணங்கள் ஆய்வு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை முதற்பக்க செய்தியாக அதனை தருகிறது. நாட்டில் 1971 ஆண்டு மற்றும் 1988-1989 ஆண்டுகளில் இடம்பெற்ற கிளர்ச்சிகளின் போது காணாமல் போனவர்களை கண்டறியும் நோக்கில் சிறப்பு நடவடிக்கை ஒன்றை காணாமல் போன அலுவலகம் பற்றி அலுவலகம் ஆரம்பித்திருப்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பதை காணலாம். குறித்த காலப்பகுதியில் மக்கள் தடுத்து வைக்கப்பட்டதாக கூறப்படும் சிறைச்சாலைகள், புனர்வாழ் முகாம்கள் மற்றும் இடம்பெயர்ந்தோர் முகாம்களில் பாதிக்கப்பட்டுள்ள பழைய ஆவணங்கள் ஆய்வு செய்யப்படுகின்றன. அக்காலப்பகுதிகளில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் பரவலாக பயன்படுத்தப்படாததால் காணாமல் போனவர்கள் தொடர்பான பெரும்பாலான தகவல்கள் கையால் எழுதப்பட்டு பதிவேடுகள் மற்றும் காகித ஆவணங்களிலேயே பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. இதுதொடர்பில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் ஆணையாளர் மிராக் ரஹீம் தெரிவிக்கையில், 1980களில் தமது உறவினர்கள் தொடர்பில் பதில்களை எதிர்பார்த்து வரும் குடும்பங்களுக்கான நீண்டகால தேடலின் விரிவாக்கமாகும். காணாமல் போன அனைவருக்கும் உண்மை, பதில் மற்றும் நிவாரணம் வழங்குவது அரசின் சட்டப்பூர்வ கடமை என அவர் தெரிவித்திருக்கின்றார். காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் இதுவரை பல்வேறு ஆணைக்குழுக்கள் மற்றும் நிறுவனமிருந்து சுமார் 42,000 அதிகமான முறைப்பாடுகளை பெற்றிருக்கிறது. ஒரே நபர் தொடர்பில் பல உறவினர்கள் தனித்தனியாக முறைப்பாடு செய்தது உள்ளிட்ட இரட்டை பதிவுகள் நீக்கப்பட்ட பின்னர் அந்த எண்ணிக்கை 14,992 தனித்துவமானவர்களாக குறைக்கப்பட்டது. பின்னர் புதிதாக கிடைத்த முறைப்பாடுகளையும் இணைந்ததன் மூலம் தற்போது காணாமல் போனர் அலுவலகத்தினுடைய பற்றிய அலுவலகத்தில் தரவுத்தளத்தில் 23,352 பதிவுகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவற்றில் 16,966 வழக்குகள் செயலில் உள்ள பொதுமக்கள் தொடர்பாக வழக்குகள் என தெரிவிக்கப்படுகிறது. காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்து அதிகாரிகள் இதுவரை 9,072 குடும்பங்களை நேரடியாக சந்தித்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவற்றில் 31 நபர்களின் நிலை தொடர்பில் முடிவு காணப்பட்டிருக்கிறது. 25 பேர் உயிரிழந்தமை முழுமையாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதோடு 6 பேர் உயிருடன் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அவர்களது தகவல்கள் இறுதியாக சரிபார்க்கப்பட வேண்டியுள்ளதால் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் பல முக்கியமான வெகுஜன புதைகுழி அகழ்வு பணிகளையும் கண்காணித்து வருவதாகவும் அந்த செய்தியும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல மேலும் பல பிரதானமான செய்திகளும் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. குறிப்பாக நீதிபதிகளுடைய வயதிலை தொடர்பான விடயங்களை மையப்படுத்திய பல பிரதானமான செய்திகள் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அவை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த 22வது அரசியலமைப்பு தேர்தல் தொடர்பான விடயங்கள் முக்கியத்துவமான செய்திகளாக பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. நேற்று தினம் இடம்பெற்ற நிகழ்வின் போது நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வின் போது ரவுப் ஹக்கீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த ஒரு கருத்து இன்றைய தினகரன் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. ஓய்வு பெறும் வயது அதிகரிப்பு தீர்மானத்தை கைவிடுங்கள் ரவுப் ஹக்கீம் வலியுறுத்தல் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். நீதியரசர்களுக்கு பதவி நீடிப்பு வழங்குவதற்கான மாற்றங்கள் நீதித்துறை சுயாதீனத்தை சீர்குலைக்கும் முயற்சியாக பார்க்கப்படும். எனவே அரசு இத்தீர்மானத்தை தவிர்ப்பது நல்லது. இதை அரசியல் சவாலாக பார்க்காமல் நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் சாதகமான தீர்மானமாக ஏற்று பின்வாங்க வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் தெரிவித்திருக்கிறார். நீதியரசில் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை கண்டித்து நேற்று முன்தினம் ஊடகங்களுக்கு கருத்துகளின் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சட்டத்தரணிகள் சங்கம், நீதிபதிகளின் அமைப்புகள், எதிர்கட்சிகள், புத்திஜீவிகள் மற்றும் பௌத்த மகாபீடங்கள் உள்ளிட்ட பலரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள போதிலும் அரசாங்கம் பிடிவாதமாக இந்த பிரிவினையை முன்னெடுத்து வருவதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி இந்த தினம் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல அதுதொடர்பான மேலும் பல செய்திகளும் வருகின்றன. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, செப்டம்பர் அல்லது அக்டோபரில் 22ஆம் திருத்தம் சர்வஜன வாக்கெடுப்பு அவசியமா என்பதை உயர்நீதிமன்றமே தீர்மானிக்கும் என்கிறது அரசாங்கம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை மற்றும் ஒரு தலைப்பை தருகிறது. அரசியலமைப்பின் 22ஆம் திருத்தம் உயர்நீதிமன்றத்தின் அறிவித்தலுக்கு அமைவாக எதிர்வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதங்களில் நிறைவேற்றப்படும். குற்றச்சாட்டுகள் விமர்ப்பவர்கள் உயர்நீதிமன்றத்தில் சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தலாம் என்று சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நளின் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. நீதித்துறையை மறுசீரமைக்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. அதன் ஒரு கட்டமாகவே நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைவாகவே அரசியலமைப்பின் 22ஆம் திருத்தம் மூலம் மற்றும் நீதிமன்ற சட்டம் மூலம் வர்த்தமான நிறுவத்தில் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய முக்கிய தகவலாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல், தனிக்கட்சி முறைமையை அமல்படுத்த அரசு முயற்சி, எதிர்காலம் தொடர்பில் பாரிய அச்சம் காணப்படுகிறது. எதிர்க்கட்சி MP தயாசிரி ஜெயசேகர் என்பதாக வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தனிக்கட்சி ஆட்சி முறையை அமல்படுத்துவதற்கு அரசாங்கம் அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கிறது. எதிர்காலம் தொடர்பில் பாரிய அச்சம் எமக்கு காணப்படுகிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் தெரிவிக்கிறார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் உடன்களை கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இதனை கூறியிருக்கிறார். நீதிபதியின் பதவிக்காலத்தை நீடிக்கும் தீர்மானத்தில் அரசாங்கம் தான் தூண்டித்தனமாக செயற்படுகிறது. தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை புறக்கணித்துவிட்டு அரசியலமைப்பின் 22ஆம் திருத்தத்தை வர்த்தமானில் வெளியிட்டு அரசாங்கம் தனது சர்வாதிகாரத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. அரசியலமைப்பின் 22ஆம் திருத்தம் வர்த்தமான அறிவித்தலில் வெளியிடப்பட்டதன் பின்னரே ஜனாபி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துடன் கலந்துரையாடல் இடம்பெற்றார். ஜனாபி குறிப்பிட்ட விடயங்கள் நடைமுறைக்கு சாத்தியமற்றதாகவே காணப்படுகிறது. தனிக்கட்சி ஆட்சி முறைமையை அமல்படுத்த அரசாங்கம் அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கிறது என்பதாகவும் தயாசிரி ஜெயசேகர் தெரிவித்த தகவல் முக்கியமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல், இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலிருந்து, நாடு சமஷ்டி அமைப்பை நோக்கி தள்ளப்படுகிறதா சந்தேகம் ஏற்படுவதாக கூறுகிறது சர்வஜன அதிகாரம் என்பதாக இன்னும் ஒரு தகவலும் வீரகேசரி பத்திரிகையில் வருகிறது. வடமாகாணத்திலோ அல்லது கிழக்கு மாகாணத்திலோ பிராந்திய மேன்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டால் பிரபாகரனை வீழ்த்தி காப்பாற்றிய ஒற்றையாட்சி தன்மை சீர்குலையும் என சர்வஜன அதிகாரம் கடும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது. சர்வஜன அதிகாரம் கட்சியினுடைய காரியாலயத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடகத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அக்கட்சியின் செயற்பாடு நடத்தியமான மதுர விதானகி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். தற்போது ஜனாதிபதி தனது நடிப்பு திறமையையும் மிகவும் நுட்பமான முறையில் நாட்டின் மக்களுக்கு உணர்த்தி வருகின்றார். அமைச்சர் லால்காந்த குறிப்பிட்டது போன்று சஜித் பிரேமதாஸ் திலீப் ஜெயவீர நாமல் ராஜபக்சே ரணில் விக்ரமசிங்க ஆகியவராலும் நினைக்கூட முடியாத அளவுக்கு ஜனாதிபதி திறமையான நடிகராக செயற்படுகிறார். சட்டத்தரணிகளோடான சந்திப்பின் போது நான் திறந்த மனதுடன் தான் இந்த கூட்டத்தில் அமர்ந்தேன் என்று கூறும் ஜனாதிபதிக்கு அதற்கு முன்பே வர்த்தமானத்தில் வெளியிட்டு அமைச்சரவைக்கு பத்திரிகை சமர்ப்பித்து அதனை வேலைகளை முடித்துவிட்டுதான் கூட்டத்துக்கு வந்தார். தன் தனிப்பட்ட தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு ஏகாதிபத்தியை நோக்கி செல்லும் பாதையை அமைத்துக் கொண்டு சட்டத்தரணிகள் சங்கத்தை ஒடுக்கவே முயற்சித்தார் என்பதாக அவர் இந்த விடயங்களை கூறுகிற எனவே நாடு சமஷ்டி அமைப்பை நோக்கி தள்ளப்படுகிறது, இது அப்படியான சந்தேகம் காணப்படுகிறது என்பதாக சர்வஜன அதிகாரம் கட்சி தன்னுடைய ஊடகத்தின் போது அதனுடைய உறுப்பினர் மதுர விதானகியை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். இவ்வாறு இருக்க இன்றைய தினகரன் பத்திரிகை மற்றும் வீரகேசரி பத்திரிகை வெளியாகின்ற ஒரு செய்தி. தினகரன் பத்திரிகையுடைய பிரதான புகைப்படம் நூற்றாண்டு கண்ட புரட்சி ஒளி ஃபிடல் காஸ்ட்ரோ என்பதாக தலைப்பிட்டு அவருடைய நூறாண்டு விழா நேற்று தினம் இடம்பெற்றது. அதன் தொடர்பான புகைப்படமாக தினகரன் பத்திரிகை வந்திருக்கிறது. அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்தி வந்திருக்கிறது. டில்வின் சில்வா இதில் கலந்து கொண்டு தெரிவித்த கருத்து, அரசாங்கம் உறுதியுடன் கடமையை செய்யும் டில்வின் சில்வா சுட்டிக்காட்டு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நாட்டில் பாதாள உலக செயற்பாடுகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளின் மூலம் லாபம் ஈட்டி வந்த தரப்பினரே அரசாங்கம் முன்னெடுக்கும் சிறைச்சாலை சீர்திருத்தங்களுக்கும் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கும் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா சுட்டிக்காட்டியிருக்கிறார். முன்னாள் கியூப தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோவின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கொழும்பில் அமைந்துள்ள இலங்கை மன்ற கல்லூரியில் நூற்றாண்டு கண்ட புரட்சி ஒளி ஃபிடல் எனும் தொனிப்பொருளில் சோசியலிச இளைஞர் சங்கம் நேற்று முன்தினம் ஏற்பாடு செய்த சித்திர போட்டி மற்றும் புகைப்பட கண்காட்சியும் அங்கு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிகழ்வில் இலங்கைக்கான கியூப தூதுவர் பேட்ரீசியா குவேரா மற்றும் சோசியலிச இளைஞர்சங்கத்தின் தேசிய அமைப்பாளரும் நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான எரங்க குணசேகர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். இதில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட போதே டில்வின் சில்வா இந்த விடயங்களை கூறுகிறார். நாட்டில் நீண்ட காலமாக வேரூன்றியுள்ள பாதாள உலக குழுக்களின் அச்சுறுத்தல் அது அவர்களை ஒழிப்பதற்கும் சிறைச்சாலைக்குள் இருந்து முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி அமைப்பை முற்றிலும் சீரமைப்பதற்கும் அரசாங்கம் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எனினும் இவ்வாறான பாதாள உலக செயற்பாடுகள் மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகள் மூலம் முறையற்ற வழியில் பெருமளவு பணம் சம்பாதித்து வந்த நபர்களும் குழுக்களுமே அரசாங்கத்தின் இச்சீரமைப்பு நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. தங்களது சட்டவிரோத வருமான வழிகளும் செல்வாக்கும் பாதிக்கப்படும் என்ற அச்சத்தினால் இத்தகைய சீர்திருத்த திட்டங்களை முடக்குவதற்கும் மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்களை பரப்புவதற்கும் அந்த தரப்பினர் பல்வேறு வழிகளில் முயற்சித்து வருகிறார்கள். இதேபோன்ற எதிர்ப்பை நாட்டின் ஏனைய துறைகளிலும் முன்னெடுக்கப்படும் போது சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் போது காணப்படுகிறது. அதேபோன்று நாட்டில் போதைப்பொருள் கடத்தலை முற்றிலும் ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் போது போதைப்பொருள் வியாபாரிகளும் முறையற்ற அரசேவையை முறைப்படுத்த வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர முற்படும் போது சீர்கேடுகளினால் நன்மையடைந்தவர்களும் ஊழல் மோசடிகளை தடுக்கும் போது அதனால் பிழைப்பு நடத்திய சிறிய அளவிலான ஊழல்வாதி குழுக்களும் அரசாங்கத்தின் நல்லெண்ண முயற்சிகளுக்கும் தடைகளை ஏற்படுத்துகின்றன. எந்த ஒரு துறையிலும் நேர்மறையான சமூக மாற்றத்தையோ அல்லது சட்டப்பூர்வமான சீர்திருத்தத்தையோ முன்னெடுக்கும் போது அதனால் நன்மையடைந்து வந்த சிறு குழுக்களிடமிருந்து எதிர்ப்புகளும் சவால்களும் எழுவது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். இருப்பினும் அரசாங்கத்தினதும் நிர்வாகத்தினதும் முதன்மையான பொறுப்பு என்பது அத்தகைய எதிர்ப்புகளின் பின்னணியில் உள்ள சுயநல நோக்கங்களை புரிந்து கொண்டு நாட்டின் நன்மையையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் மட்டுமே முதன்மையாக கொண்டு துணிச்சலோடு தீர்மானங்களை மேற்கொள்வதாக என்பதாகவும் நேற்று தினம் டில்வின் சில்வா அவர்கள் சுட்டிக்காட்டிய விவகாரங்கள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலிருந்து, அஸ்வசம நிதி மோசடிகளை ஆராய விசேட கணக்காய்வு குழு நியமனம், மஞ்சுள சூரவீர ஆராய்ச்சி எம்பி என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய உட்பக்க செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலகங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடிகள் குறித்து விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் விசேட கணக்காய்வு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நுவரெலிய மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி தெரிவித்திருக்கின்றார். நுவரெலிய மாவட்டத்தில் உள்ள 10 பிரதேச அலுவலகங்களிலும் 2023 ஆண்டு முதல் 2026 ஆண்டு வரையான காலப்பகுதியை உள்ளடக்கியதாக இந்த கணக்காய்வு பணிகள் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. குறிப்பாக நோர்வூர் மற்றும் தலவாக்கலை பிரதேச இடங்களில் அஸ்வசம நலன்புரை கொடுப்பனவுகள் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைப்பேடுகள் குறித்து இதன்போது விசேட கவனம் செலுத்தப்படவிருக்கிறது. மேலும் தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அனர்த்த நிவாரண கொடுப்பினவுகள் உரிய முறையில் விநியோகிக்கப்பட்டுள்ளவா என்பது குறித்தும் கோவிட் 19 தொற்று காலத்தில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கும் சமூர்த்தி திட்டத்தின் ஊடாக வழங்கப்பட்ட 5,000 ரூபாய் கொடுப்பனவு குறித்தும் இந்த குழுவில் தீவிரமாக ஆராயவிருக்கிறார்கள். இது தவிர சமூர்த்தி பயனாளர்கள் மற்றும் சிரேஷ்ட பிரஜைகளுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட மானியங்கள் தகுதியான உண்மையான பயனாளர்களை சென்றடைந்துள்ளனவா என்பது குறித்தும் தணிக்கை செய்ய எனவே இந்த தணிக்கை பணிகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் இது தொடர்பான முறைகேடுகள் குறித்து தகவல்கள் ஏதேனும் அவற்றை உடனடியாக தனக்கு வழங்குமாறு மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி எம்பி பொதுமக்களிடம் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். மக்களுக்கு வழங்க வேண்டிய பணத்தை தங்களுடைய சொந்த கணக்குகளிலும் சொந்தக்காரர்களின் கணக்குகளிலும் வைத்துக் கொண்ட அதிகாரிகள் தொடர்பான தகவல் தற்போது கிடைத்த நிலையில் இது தொடர்பாக முழுமையான ஒரு ஆய்வறிக்கையை தயாரித்து தொடர்பான விடயங்களை கண்டறிந்து தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கான விடயங்களை மேற்கொள்வதற்காக விசேடமான கணக்காய்வு குழு ஒன்று இப்போது அமைக்கப்பட்டிருப்பதாக மஞ்சள் சுரவீராராஜ் அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமாக இருப்பதற்கான அடுத்து இன்னும் ஒரு தகவல். பண்டாரவெளி ஆதார வைத்தியசாலையில் ₹240 மில்லியன் செலவில் புதிய அபிவிருத்திகள் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. பண்டாரவெளி ஆதார வைத்தியசாலையில் ₹240 மில்லியன் செலவில் நிர்மாணிக்கப்பட உள்ள ஆயுர்வேத சிகிச்சை மற்றும் நலவாழ்வு நிலையம், விசேட வைத்திய உத்தியோகத்தர் தொகுதி ஆகியவற்றுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு உவா மாகாண ஆளுநர் சட்டத்தரணி கபில ஜாயசேகர் தலைமையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. நீண்டகாலமாக பண்டாரவளை வைத்தியசாலையில் நிலவிய முக்கிய பிரச்சினையாக இருந்த விசேட வைத்தியர்களுக்கான உத்தியோகபூர்வ இல்லத்தொகுதியின் நிர்மாண பணிகளுக்காக ₹103 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி இருக்கிறதை போல இணைய இந்த வைத்தியசாலையினுடைய ஆதார வைத்தியசாலையுடைய தரம் உயர்பட்ட பின்னர் பாரம்பரிய மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்காக ₹136 மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீட்டில் ஆயுர்வேத சிகிச்சை மற்றும் நலவாழ்வு நிலையத்தை நிர்மாணிப்பு பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல். மலையக புகையிரத பாதையின் புனரமைப்பு பணிகள் தீவிரம் என்பதாகவும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. தித்வா புயலினால் பாதிக்கப்பட்டுள்ள மலையக புகையிரத பாதையின் புனரமைப்பு பணிகள் தீவிரமடைந்து வருகின்றன. வெகு விரைவில் புகையிரத சேவை வளமைக்க திரும்பும் என ரயில் நிலைய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். தித்வா புயலினால் சுமார் 9 மாதங்களுக்கு மேலாக தடைப்பட்ட மலையக ரயில் சேவையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான புனரமைப்பு பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. மண்சரிவினால் புகையிரத பாதைகளுக்கு ஏற்பட்ட சேதங்களை சரிசெய்து மீண்டும் சேவைக்கு ஏற்றதற்கு பாதையை தயார் செய்வதே இதன் முக்கிய நோக்கமாகும். சேதமடைந்த பகுதியில் மறுசீரமைத்தல், மண் மற்றும் பாறைகளை அகற்றுதல், ரயில் பாதைக்கு தேவையான அடித்தளத்தை வலுப்படுத்தல், பின்னர் பாதை அமைப்பை மறுசீரமைத்தல் போன்ற பணிகள் கட்டம் கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த செய்தியும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல். துப்பாக்கிதாரிகளின் இலக்கு தவறியதா, கல்கிசை சம்பவம் தொடர்பில் விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் என்பதாக வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கல்கிசை உளுதாகுடை பகுதியில் வாகன பழுதுபார்க்கும் நிலையம் ஒன்றில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் குறித்த வாகன பழுதுபார்க்கும் நிலையத்தின் உரிமையாளரின் நண்பர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறும் சந்தேக நபர்களை தேடி இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்க அந்த வாகன பழுதுபாக்கும் நிலையத்தினுடைய உரிமையாளரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அந்த கடையில் இருந்த அந்த உரிமையாளருடைய நண்பர் ஒருவர் தான் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த சம்பவம் தொடர்பாக இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. சிசிடிவி காட்சிகள் அடிப்படையாக வைத்து துப்பாக்கிதாரிகளை தேடி கண்டறியும் நடவடிக்கை இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்த கருத்துக்களும் முக்கிய செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம்.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். நேர்களை பொது முதல் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். இன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னா வாரத்தின் முதல் நாள் அப்படிங்கும் போது எல்லாரும் அலுவலகம் செல்றதுக்கு அச்சோ அப்படின்னு யோசிக்காம என்ன பண்ணுங்க, உற்சாகமாக இந்த நாளை ஆரம்பித்து செயற்படணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எழும்புங்க. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதலாவதாக நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்க்கப்பட்ட 3081வது அத கோடிபதி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 6, 29, 38, 71 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 6, 29, 38, 71 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் மூன்றும் வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 84,49,680 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,73 லட்சம் ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 4,967வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி தனுஷு வெற்றி இலக்கங்களாக 28, 38, 60, 62 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி தனுஷு வெற்றி இலக்கங்களாக 28, 38, 60, 62 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,42,11,560 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 73 லட்சம் ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 3,255வது சுபபோல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்களாக 1, 25, 30, 69 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்களாக 1, 25, 30, 69 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்லிப்பின் விசேட இலக்கங்களாக 9, 2, 4, 8, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 9, 2, 4, 8, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 54,08,920 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,81 லட்சம் ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 5,416வது சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 14, 25, 34, 65 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 14, 25, 34, 65 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்லிப்பின் விசேட இலக்கங்களாக 3, 1, 0, 2, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 3, 1, 0, 2, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் மொத்தமாக 58,42,640 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,43 லட்சம் ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 2,431வது கப்பற்களோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 11 வெற்றி இலக்கங்களாக 12, 31, 45, 46 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 11 வெற்றி இலக்கங்களாக 12, 31, 45, 46 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 13 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,27,32,200 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 34,07,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 989வது சுப்பிரிதன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 1, 3, 3, 5, 5, 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 1, 3, 3, 5, 5, 3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 32,52,840 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,69,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 463வது ஜயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 3, 5, 5, 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 3, 5, 5, 3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 23 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 57,72,800 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 1085 சசரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ வெற்றி இலக்கங்களாக 30-47-50 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 30-47-50 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 8 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 32,70,000 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். வணக்கம் வசந்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்து நேற்றைய தினம் சீர்க்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய நாளில் சீர்க்கப்பட்ட 397வது சுபதவசா குலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக துலா ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 10, 27, 56 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி துலாம் வெற்றி இலக்கங்களாக 10, 27, 56 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் விசேட இலக்கங்களாக 4, 6, 3, 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 4, 6, 3, 3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் 500,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் ஆறும் வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 747,220 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசில்களாக வழங்கப்படவிருக்கிறது.

அடுத்த நேற்றைய நாளில் சீரழிக்கப்பட்ட 4523வது கொவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 15, 34, 58, 70 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 15, 34, 58, 70 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 92,68,680 பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,82,14,070 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட 6,281வது மாஜன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 2, 5, 4, 2, 1, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 2, 5, 4, 2, 1, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 1 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 10 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,95,580 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,74,80,240 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,311வது தனநிதான இலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்களாக 15, 46, 61, 81 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்களாக 15, 46, 61, 81 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் விசேட இலக்கங்களாக 0, 4, 2, 4 தெரிவாகியுள்ளது. 0, 4, 2, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 48,12,680 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,60,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,629வது மெகா பவர் லோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஃப் சூப்பர் இலக்கம் 14 வெற்றி இலக்கங்களாக 8, 9, 20, 40 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப் சூப்பர் இலக்கம் 14 வெற்றி இலக்கங்களாக 8, 9, 20, 40 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 66,99,200 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,02,114 ரூபாயும் அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும் அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிக்கப்பட்ட 1,590வது ஹந்தானலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்களாக 3, 18, 33, 38 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்களாக 3, 18, 33, 38 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 25,000 ரூபாய் பரிசில்கள் 12 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 80,44,400 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 36,61,227 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 856வது அத சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 4, 2, 1, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 4, 2, 1, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 2, 50,000 ரூபாய் பரிசில்கள் 43 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 41,06,480 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 549வது ஜெயலலிதாவுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்களாக 6, 1, 9 மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்களாக 6, 1, 9, 1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 2, 1, 9, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 2, 1, 9, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசுகள் 33 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 58,99,880 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

காலை பொழுதுலேயே வந்து ஆரவாரமாக வேலைக்கெல்லாம் கிளம்பும் போது ஒரு விடயத்தை மறக்காதீங்க. நாங்கள் எப்பவும் சொல்கிற போல உங்களுக்கான காலை உணவை வந்து ஒன்று சாப்பிட்டுட்டு போங்க, இல்லை எடுத்துகிட்டு போயிட்டாவது சாப்பிட்ருங்க. காரணம், நம்ம உடம்புக்கு தேவையான அந்த காலை ஆகாரம் அப்படிங்கிறது கிடைத்தால்தான் இந்த நாள் முழுவதும் நாம் உற்சாகமாக இருக்கிறதுக்கு நம்ம உடம்பு வந்து நமக்கு ஒத்துழைக்கும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து எப்போதுமே நான் சொல்கிற மாதிரி இன்றைக்கும் சொல்கிறேன், மறக்காமல் இதை பின்பற்றுங்க. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாவற்றையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும்? ஜனதா ஸ்டீல்ஸ் இடம் போங்க. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. இது நிகழ்கால உலகின் நிதர்சனம். வணக்கம், வசந்தம்.

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17 திகதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:35 வரை, ராகு காலம் காலை 7:35 மணியிலிருந்து 9 மணி வரை,

0: கட்டி தனுசு உருதி மகரம் ஓய்வு கும்பம் கவனம் மீனம் நட்பு மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள் மேஷம் மேன்மை ரிஷபம் நேர்மை மிதுனம் சிந்தனை கடகம் அனுகூலம் சிம்மம் உழைப்பு கன்னி தெளிவு துலாம் வெற்றி விருச்சிகம் போட்டி தனுசு உருதி மகரம் ஓய்வு கும்பம் கவனம் மீனம் நட்பு இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன். நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான

0: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
4: You hold the key to my heart. Wasn't the FM. Wasn't the FM.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கடல் வழியாகவோ வான் வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
5: காலை பொழுதில் உற்சாகமாக வணக்க வசத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்று நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டில் வானிலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு வாட்டி நம்ம காலையிலே பார்ப்போம். வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை, பொலன்னர்வை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மொன்றாகலை ஆகிய ஏழு மாவட்டங்களில் வளிமண்டல திணைக்களம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெப்பமான வானிலை நிலவும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதுவும் பகல் வேளைகளில் குறித்த மாவட்டங்களில் சில இடங்களில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை, பொலன்னர்வை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மொன்றாகலை இந்த பகுதிகளில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து நாம் சொல்ல வேண்டியது இருக்குது. காரணம், இந்த வானிலையில் சிக்காதீங்க. எப்படி இருக்கும்போது ஒரு நூதனமான கொள்ளை ஒன்று இடம்பெற்றிருக்கு. என்னென்னா, பொதுவாக இந்த ஹார்ட்வேரில் நாம் பொருட்கள்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி கட்டுமானத்துறை சார்ந்த பொருட்களை எல்லாம் வந்து இணைய வழியில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் செய்திருக்காங்க. அதன் ஊடாக வந்து மக்கள், பொதுமக்கள் அதை நம்பி ஆர்டர் போட்டு கொள்வனவு செய்ததுக்கு பிறகு அவங்க அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹார்ட்வேர் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு பில்டிங் மெட்டீரியல் டீலர்கிட்ட இருந்து அந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும்பாங்க. குறித்த நேரத்தில் வந்து அந்த பொருட்கள்லாம் வந்து சேருதாம். சேர்ந்ததுக்கு பிறகு உடனே காசை வந்து எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் உங்களுக்கு வந்து அந்த பொருட்களை டெலிவரி செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். சரி, வீட்டு வாசல்லேயே பொருட்கள் வந்து நிற்கிது தானே அப்படின்னு சொல்லி அந்த மக்களும் காசை வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்த பிறகு ஓகே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவங்களோட தொடர்பு துண்டிச்சுக்கிறாங்களாம். பிறகு இறக்க வரும்போது தான் தெரியுதா, கொண்டு வந்த டீலரோட டிரைவரோ யாரோ வந்து இதுக்கான பணம் வேணும் அப்படிங்கும்போது தான் நாங்கள் ஆல்ரெடி பணம் கொடுத்துட்டோமே, இல்லை இல்லை பணம் கொடுக்கல ஆர்டர் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் தகவலும் தெரிய வருதான். அப்போ தான் இவங்க வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலையை உணர்றதாகவும் இந்த மாதிரியான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து போலீஸாருக்கு கிடைக்கிறதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இப்படி இருக்கும்போது இன்றைய தினம் இதை பற்றி விவாதிக்கலாம்னா இதை பற்றியே விவாதிக்கலாம், இல்லை உங்களோட கருத்துக்களை கேட்கலாம் அப்படின்றது. இந்த இணைய வழியில் அல்லது ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்து பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறது இப்போ மிக பரவலாக மாறிடுச்சு. எல்லார் கையிலுமே ஃபோன் இருக்குது. நமக்கு தேவையோ தேவையில்லையோ ஏதோ ஒரு பொருளை பார்த்துட்டோம்னு சொன்னால் அதை உடனே ஆர்டர் போட்டு வீட்டுக்கு எடுத்துடணும். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஆஹா சில நேரங்களில் அந்த பொருட்களின் விலைகள்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம பார்ப்போம், இந்த பொருள் இவ்வளோ விலையா, ஒரு சோஃபா 5000 அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், வந்தது சோஃபா கிடையாது, சோஃபாக்கு மேலே விரிக்கிற ஏதாவது ஒரு துணி தான் இருக்கும். இப்படியான சம்பவங்கள்லாம் நிறையவே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இணைய வழியில் அல்லது ஆன்லைன் ஆர்டர் மூலமாக பொருட்களை கொள்வனவு செய்வதில் எவ்வளவு தூரமான நம்பிக்கை இருக்குல்ல, நம்பகத்தன்மை இருக்குது, இது சரியா இல்லை, இதை பண்ணலாமா இல்லை பண்ணணும்னா இது என்ன மாதிரியான முறையில் நாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற விடையதை நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. அழைப்பினை ஏற்படுத்துங்க, 0112-2775-0001 அல்லது 0112-2775-0111 அப்படிங்கிற இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளோட வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் வந்து நீங்கள் இணைந்து கொள்ளலாம். ஸோ உங்களுக்கான கருத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். காரணம், இந்த செல்ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன்லாம் இருக்கிறதுனாலே வந்து நாமெல்லாம் ஸ்மார்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை முட்டாளாக்கும் செயற்பாடுகளும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது.

நமது சொந்தம் வசந்தம் FM. வசந்தம் FM. ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், போல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் சைபர் 71 9 79 76 38. வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் FM. வசந்தம் FM 102.6

புதிய கீதை திரைப்படத்துக்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் நிதேஷ் கோபாலன் மற்றும் பவதாரணி குரல் இந்த பாடல் கேட்டு வந்திருந்தோம். நாட்டில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போதைப் பொருளை தடுக்கும் நடவடிக்கை வந்து மிக தீவிரமாக அரசாங்கம் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில அவங்கள கல்புக்க பகுதியில் வந்து ஐஸ் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அவங்கள போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியா மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்புல தான் இந்த நபர் வந்து மோட்டார் சைக்கிள்ல பயணிக்கும் போது கைது செய்யப்பட்டிருக்காரு. இவரிடம் கிட்டத்தட்ட 204 கிராம் மற்றும் 660 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. குறித்த நபருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 வயது தான் இருக்கும். இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னா கொஸ்கட பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலதிக விசாரணைகள்லாம் இடம்பெற்று இருக்கு. இதை நாங்க அடிக்கடி சொல்றதான், இந்த இளைய சமுதாயம் கையில் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த யங் ஜென்ரேஷன் கையில் என்ன காரணத்துக்காகவும் தெரியல இந்த நச்சு போதைப் பொருட்கள் வந்து அதிகமாக பரவி காணப்படுது. அவர்கள் அது கடுமையாக இருக்காங்க. அவங்க அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சமூகம் என்ற ரீதியில் நம்மகிட்ட இருக்கு. இந்த பொறுப்பை வந்து சரியாக நாம் மட்டுமே செஞ்சால் போதுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இதுக்காக தான் அரசாங்கம் முழு நாடும் ஒன்றாக அப்படிங்கிற ஒரு செயற்திட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. நச்சுத்தன்மை வாய்ந்த போதைப் பொருட்கள்லேருந்து நாட்டையும் இந்த நாட்டில் இருக்கிற சமூகத்தையும் விடுவிக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த முயற்சி. இந்த முயற்சியை தனியாக செய்ய முடியாது, நீங்கள் அனைவரும் ஒத்துழைத்தால் மட்டுமே தான் பண்ண முடியும். இந்த போதைப் பொருளான அடிமைத்தன்மையிலிருந்து அவங்க எல்லாரையும் அகன்று செல்ல வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. அப்படியான நடவடிக்கையினூடாக தான் இந்த மாதிரி கைது செய்கிற நடவடிக்கைகளுமே இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற விடயத்தையும் ஞாபகப்படுத்துகிறோம். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்கள் ஊரில் இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்திருந்தால் அவர்களை அதிலிருந்து வெளியில் கொண்டு வரதுக்கான முயற்சியில் நீங்களும் ஈடுபடலாம். அதே மாதிரி சட்டவிரோதமான போதைப் பொருட்களை யாராவது விற்பனை செய்வாங்களா இருந்தால் அவங்களை பற்றி முறைப்பாடுகளை செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. ஐயோ நாம் இவங்களை பற்றி ஏதாவது சொல்லிட்டோம்னா நமக்கு நாளைக்கு ஏதாவது செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிறலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் பின்னாடி அரசாங்கமும் இருக்கும், அதனால கவலையே படாதீங்க. இப்படி ஒரு விடயம் நடக்குது அப்படின்னா இதை தெளிவுபடுத்திடுங்க, சம்மந்தப்பட்டவர்களுக்கு சொல்லிடுங்க அப்படிங்கிற விடயத்தையும் ஞாபகப்படுத்துகிறேன். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. இது நிகழ்கால உலகின் நிதர்சனம். வணக்கம். வசந்தம்.

0: நேயர்களின் தெரிவு, நேயர்களின் தெரிவு நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் நிகழ்வு பதிவேடுகள், நிகழ்வு பதிவேடுகள்
1: வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய வருடாந்த மகோற்சவமானது இன்று காலை 10 மணி அளவில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. மட்டக்களப்பு, வாகரை, ஊரியன்கட்டு, அருள்மிகு பள்ளியபேச்சியம்மன் ஆலய வருடாந்த திருச்சடங்கு சக்தி பெருவிழாவை முன்னிட்டு இன்றைய நாளானது தீமிழிப்பு இடம்பெற உள்ளது. லுணுகலை உடப்பங்குவ ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வருடாந்த ஆடித்திருவிழா விஞ்ஞாபனத்தினை தொடர்ந்து இன்றைய நாளானது தீர்த்தோற்சவம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து நாளைய தினமானது வைரவர் பூஜை என்பன நடைபெற உள்ளது.
0: நிகழ்வு பதிவேடுகள் கேட்டீர்கள். இது போன்ற உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் கலை, கலாச்சார, பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகமேசம் நிகழ்வு பதிவேடுகள் இலக்கம் 37 விக்ரமசிங்கபுர பத்தரமுல்ல அல்லது 0112775110 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்துக்கும் அனுப்பி வையுங்கள். நேயர்களின் தெரிவு, நேயர்களின் தெரிவு நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் இந்த வானிலையெல்லாம் மாறிட்டு இருக்கும்போது நமக்கு தலைவலி காய்ச்சல்லாம் வர்றது ரொம்ப சகஜமான ஒரு விடயமாக மாறிவிட்டது. தலைவலி காய்ச்சல் இல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த தலைவலி காய்ச்சல்லாம் வரும்போது நம்மளோட வேலைகளுக்கு அது தடை செய்ய விடாமல் தலைவலி காய்ச்சலுக்கு நம்ம ஒரு தடை செய்யணும் என்ன பண்ணும், மெல்டோல் எடுத்துக்கோங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிடும். நீங்களும் உங்களோட வேலைகளை விரைந்து செய்யலாம். இது வந்து ஒரு பாராசிட்டமால் வகை அப்படிங்கிறதையும் வந்து நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் எல்லாவற்றையும் ஒரே குறையின் கீழ் சென்று பெற்றுட்டு வரணும். ரொம்பலாம் அலைஞ்சு தெரியலாம் முடியாது. ஒரு இடத்துக்கு போனோமா வாங்கணுமா வந்தமான இருக்கிற மாதிரியான பர்சனா நீங்க, அப்போ நீங்க போக வேண்டியதுங்க ஜனதா சேல்ஸ் போயிருங்க. அங்கே போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன சகல விதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8
1: ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும், திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிராஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 76 38.
2: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
3: நானும் போவது காதல் பாதை.
2: மௌனத்திற்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
3: பார்த்ததா
2: சொல்லிற்கினிய தமிழோடு சிவியூரம் மொழி பேசும் பாடலாய்

MFM 102.6, 102.8. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. நேயர்களின் தெரிவு, நேயர்களின் தெரிவு நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: வணக்கம் வசனத்தோடு இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறுதியான வீட்டை கட்டணும், இல்ல கட்டிடத்தை கட்டணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்குமே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்திதான் அந்த வீடுகளை அல்லது கட்டிடங்களை அமைத்துக் கொள்ளணும். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும், காலம் தாண்டி அது நிலைத்து நிற்காது. இப்ப காலம் தாண்டி நிலைத்து நிற்கக்கூடிய மாதிரி ஒரு கட்டிடம் அல்ல வீட்டை கட்டணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணும், மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பயன்படுத்தி உங்களோட வீடுகளை அல்லது கட்டிடங்களை அமைத்துக் கொள்ளுங்க. கடைக்கு போயிட்டு கம்பி தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைக்காரன்னா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி ஏதோ ஒரு கம்பி உங்க தலையில கட்டிடுவாரு. அப்படி இல்லாம ஒரு சிறப்பான கம்பி வேணும் அப்படின்னா மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை கேட்டு வாங்கி உங்களோட வீடுகள் கட்டிடங்களை அமைத்துக் கொள்ளுங்க. அப்பதான் அது பரம்பரைக்கும் நிலைத்து நிற்கும். சரி, நான் இதனம் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, பொதுவாக இந்த இணையவழியினூடாக அல்லது ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தூரம் நம்பகத்தன்மை கொண்டதாக இருக்கும், கரெக்டாக இருக்குமா இந்த விடயம். எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குங்கிறதுனால ஆளுக்காலும் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது நமக்கு தேவையான பொருளா இல்லை தேவையே இல்லாத பொருளா அப்படிங்கிறது. இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், இதை பற்றி நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்க. அளவின் ஏற்படுத்துங்க 0312 2 0003 அல்லது 0312 2 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படின்னா வசந்தத்தை ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இன்றைய தினம் வசந்தத்தின் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பிறந்த நாளை கொண்டாடும் இயக்குனர் சங்கர்.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. You know what? Guess who's back?

வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். நாட்டிலிருந்து தப்பிச்சென்ற திட்டமிட்ட குற்றக்குழுவின் முக்கியமான ஒருவரான கஞ்சிபான இம்ரானை வந்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அம்மந்தோட்டில் நடைபெற்ற ஒரு சந்திப்பில் ஒரு நிகழ்வில் தான் இதை பற்றி சொல்லியிருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச காவல்துறையின் ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த 58 பாதாள உலக மற்றும் போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளிகள் இதுவரையில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்படியெல்லாம் நடவடிக்கைகள் எடுப்பதினூடாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டில் இந்த குற்றம் அல்லது இந்த போதைப்பொருள் போன்ற விடயங்களை வந்து முற்றாக அழிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இது அமையும். காரணம்னா ஒரு காலத்தில் பெரியவர்களால் தங்களை நினைத்து கொண்டு செயற்பட்டவர்கள் எல்லாம் இந்த மாதிரி கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடும்போது என்ன ஆகும், நாட்டில் இதை செய்வதற்கான பயம் அப்படிங்கிறது வந்து மேலும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த போதைப்பொருட்களை நாட்டிலிருந்து முற்றாக அழிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம் அனைவரிடம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் சேர்ந்து ஒன்றாக முழு நாடுமே ஒன்றாக இணைந்து ஒரு செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் முழு நாடும் ஒன்றாக அப்படிங்கிற ஒரு செயற்திட்டத்தை இந்த போதைப் பொருளுக்கு எதிராக வந்து முன்னெடுக்கிறாங்க. நச்சுத்தன்மை வாய்ந்த போதைப் பொருட்களை முற்றாக அழித்தொழிக்க வேண்டியதுதான் இதன் நோக்கமாக இருக்கிறது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் நிறைய போதைப் பொருட்கள் சட்டவிரோதமான போதைப் பொருட்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கும். ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு அடிமையாகும் ஆட்களின் அளவும் கூட அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இது வந்து நம்ம நினைக்கிறோம் இல்லை அவங்க நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஓகே, இதை நம்ம பயன்படுத்துவதனூடாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்பம் கிடைக்குது, ஒரு கிளர்ச்சி கிடைக்குது அப்படின்னு. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நம்மளை உடல் உள்ள மன சமூக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த விடயத்தை பற்றி யாருமே பேசுவதில்லை. அப்படி இருக்கும்போது அதிலிருந்து அவங்களை அகன்று செல்ல வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் நம்மளிடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்திடும். உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாவற்றையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் எங்கே போகணும், போங்க ஜனதா ஸ்டீல்ஸ் அங்கே போனீங்க. உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாதைகளில் பயணம் செய்யும்போது மிக மிக கவனமாக பயணங்களை மேற்கொள்ளுங்கள். காரணம் எப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாலுமே இல்லை வேலைக்கு போனாலுமே இல்லை எங்கேயாவது கிளம்பி வெளியில் போனாலுமே கண்டிப்பாக ஒரு ஆக்சிடென்ட் வந்து நம்ம கண் முன்னாடி தெரியும். அப்படி இருக்கிற ஆக்சிடென்ட் வந்து நாமளும் தப்பிச்சுட்டு மற்றவங்களையும் தப்பிக்க வைக்கிறதுக்கான முயற்சி வந்து நமக்கு தேவை. அதுக்கு இந்த வீதி விபத்துகள் தொடர்பான மிக முக்கியமான அறிவுறுத்தல்கள் அல்லனா இந்த இதெல்லாம் பின்பற்றுறது எப்படி அப்படிங்கிற தெளிவு நமக்கு முக்கியம். இப்படி இருக்கும்போது இந்த தெளிவை வந்து பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கும் முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி நூடக வலையமைப்பு கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து டேக் கேர் அப்படிங்கிற ஒரு வேலைத்திட்டத்தை வந்து முன்னெடுக்கிறோம். இதனூடாக வந்து பார்த்தீங்கன்னா பாடசாலை மாணவர்களுக்கு இந்த வீதி விபத்து எப்படி ஏற்படுது இல்லை ஏற்பட்ட பின்னர் எப்படி செயற்படணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு நடவடிக்கையாக தான் இது தொடர்ந்து இடம்பெற்றுருக்கு. வருகின்ற மாதமும் நிறைய பாடசாலைகளுக்கு விஜய் செய்ய இருக்கும். அது எங்கெல்லாம் விஜய் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நாங்கள் அறிய தருகிறோம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. இது நிகழ்கால உலகின் நிதர்சனம். வணக்கம் வசந்தம்.

0: 2.6 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மசுரமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: வியட்நாமுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நேரடி விமான சேவைகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வியட்நாம் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான முதலாவது விமானம் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. வியட்நாமின் ஹோசிமின் நகரத்திலிருந்து வருகை தந்த VN-671 என்ற இலக்கத்தை கொண்ட ஏர்பஸ் A320 ரக விமானம் நேற்று இரவு 11:02 கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. இந்த விமானத்தில் 164 பயணிகள் வருகை தந்திருந்தனர். இந்த நேரடி விமான சேவையில் வாரத்தில் 3 நாட்கள் ஞாயிறு, புதன் மற்றும்

0: வெள்ளி ஆகிய தினங்களில் கட்டுநாயக்கவுக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான விமானப் பயணங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளன.
1: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
0: ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் பங்கேற்க தென்கொரியா மறுத்ததை சுட்டிக்காட்டி அந்நாட்டுடனான கூட்டு ராணுவ பயிற்சிகளை கணிசமாக குறைக்குமாறு பென்டகனுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். ராணுவ பயிற்சிகள் தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக ட்ரூத் தளத்தில் டிரம்ப் வெளியிட்ட பதிவில் பயிற்சிகளை முற்றிலுமாக ரத்து செய்ய காலதாமதமாகிவிட்ட போதிலும் இதில் பங்கேற்க அமெரிக்கா முன்னதாக ஒப்புக்கொண்டதில் தமக்கு மகிழ்ச்சி இல்லை என்றும் கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தனது சமூக ஊடக பதிவில் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் உடனான தனது மிகச்சிறந்த உறவையும் சுட்டிக்காட்டினார். ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேலிய மோதல் குறித்த தென்கொரியாவின் நிலைப்பாட்டையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஈரானை அணு ஆயுதமற்ற நாடாக்கும் முயற்சியில் எங்களுடன் இணைய விரும்புகிறீர்களா என்று தாம் சமீபத்தில் தென்கொரிய ஜனாதிபதியிடம் கோரிய போது அதற்கு அவர்கள் இல்லை நன்றி என கூறியதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து தென்கொரியாவுக்கு எதிராக கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்தள செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: வணத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் சூடிய மகுடமே
4: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
6: நிமிர்ந்த நடை

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூர் முருகனை வழிபாடு செய்கின்றவர்கள் பக்தி பெருக்கோடு நல்லையன் என்கின்ற பெயரை பல பேருக்கு சூட்டி இருக்கிறார்கள். நல்ல ஐயன் என்றும் பொருள் கொள்ளலாம். அதை விட நல்லூரான் இவன் நல்லையன் நல்லை என்கின்ற பிறந்ததுதான் நல்லையன் என்கின்ற பெயர். எத்தனை பெயர்கள் இருந்தாலும் முருகனுக்கு சிறந்த பெயர் எது என்பதுதான். ஆனால் திருமுருகாற்றுப்படை இதற்கு ஒரு தெளிவான பதிலை சொல்கிறது. முருகன் என்கின்ற பெயர்தான் தமிழர்கள் மத்தியிலே முருகப்பெருமானுக்கு உரிய மிகச்சிறந்த உகந்த நாமம். அரும்பரல் மரபின் பெரும்பெயர் முருக என்று திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் குறித்து காட்டுகிறார்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: அனுசரணை யாழ் நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்.
3: இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். சைபர் 21-222-29 சைபர் 1.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம்.
1: வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உறுதியான வீட்டை கட்டணும், இல்ல கட்டிடத்தை கட்டணும் அப்படிங்கிற ஆசை, தேவை, கனவு எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம ரொம்ப வருடங்களாக கஷ்டப்பட்டு சேர்த்த காசுல ஒரு வீட்டை கட்டும்போது இல்ல கட்டிடத்தை கட்டும்போது அது காலம் தாண்டியும் பரம்பரைக்கு நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்குமே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுங்க, உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்தி உங்கள் வீடுகளை கட்டளங்களை அமைத்துக் கொள்ளுங்க. உறுதியான உள்ளீடுகள் அப்படிங்கும்போது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை கேட்டு வாங்குங்க. மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட வீடு கட்டிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா உறுதியாக இருக்கும். சரி, இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்கிறதெல்லாம் எவ்வளவு தூரத்திற்கு நம்பகத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது இது வந்து கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு முறை வந்து ஒரு டிஷர்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஆர்டர் பண்ண கலரும் டிசைனும் வந்து வேறு, ஆனால் காசெல்லாம் பே பண்ணி கையில் வாங்கி பிரித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது நான் ஆர்டர் பண்ண கலரும் கிடையாது, அது நான் ஆர்டர் பண்ண சைஸும் கிடையாது அப்படின்னு எப்படி சில சம்பவங்கள் நடந்திருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பொதுவாக இந்த வெளிநாட்டு இணையதளங்கள் இருக்கு இல்லையா, இந்த வெளிநாட்டு இணையதளங்களில் போயிட்டு நமக்கு பிடித்தமாக விலை குறைவாக போட்டிருப்பாங்க. நிறைய ஆப்களில் இருக்கும் விலை குறைவாக போட்டிருக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு போயிட்டு அடதே இந்த பொருள் இந்த விலையில் இங்கே கிடைக்குதா அப்படின்னு சொல்லி வாங்கிடுவோம். வாங்கி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த பொருள் மாதிரியே இருக்கிற ஒரு ப்ராப் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பொருளாக இருக்கும் போது நமக்கு பார்க்கும்போது இந்த பொருளை வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நினைத்து நம்ம வாங்கிருப்போம். இந்த மாதிரி ஏகப்பட்ட இந்த இணையவழி மோசடிகள்லாம் இடம்பெற்றுருக்கு. இதை பற்றி தான் நீங்களும் என்னோட பகிர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி நானும் கேட்டிருக்கேன். அளவு ஏற்படுத்துங்க, 0112 275 0001 அல்லது 0112 275 111 அப்படிங்கிறவங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோட ஆகவும் இணைந்து கொள்ளலாம்.

வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான விடயங்களை எல்லாம் தேடி ஓடிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த எல்லா விடயங்களும் வந்து சிறப்பாக நடைபெற வேண்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை வந்து மீண்டும் ஒருபடி உங்களுக்கு சொல்றதோட இந்த விடயத்தை வந்து நான் அடிக்கடி வலியுறுத்திட்டே இருக்கேன், மறந்துடாதீங்க. இந்த அதிகப்படியான போதைப்பொருள் பாவனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாடளாவிய ரீதியில் இல்லை, இந்த உலகத்துக்குள்ளேயே அதிகமாக பரவி இருக்கு. அதுவும் இந்த யங் ஜெனரேஷன் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதன் விளைவுகளை பற்றியெல்லாம் தெரியாமல் இந்த இப்போ இருக்கிற மியூசிக் இல்லை மூவி இல்லை இந்த வெப்சீரீஸுங்கிற மாதிரியான இந்த மோகத்துக்குள்ள மூழ்கிறதுக்கூடாக அதில் இதெல்லாம் பயன்படுத்தி அப்படியே ஜாலியாக இருக்கிற மாதிரி காட்டும்போது நாமளும் இதெல்லாம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவங்க வயதை கூட பொருட்படுத்தாமல் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரியான போதைப்பொருள் அதுவும் சட்டவிரோதமான போதைப்பொருட்களை வந்து அவங்க எடுத்துக்கிறதுல வந்து மும்முரமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதனால தான் அரசாங்கம் முழு நாடும் ஒன்றாக அப்படின்னு சொல்லி ஒரு செயற்திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதனூடாக நச்சுத்தன்மை வாய்ந்த போதைப் பொருட்களுக்கு யாரெல்லாம் அடிமையாகி இருக்காங்களோ அதிலிருந்து அவங்களை அகன்று செல்ல வைக்கிற முயற்சி தான் இது. இதில் உங்களோட ஒத்துழைப்பையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கம் கேட்டிருக்கு. நாமளும் நம்மளோட ஒத்துழைப்பை கொடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நாட்டிலிருந்து இதை முற்றாக அளிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நம்மிடம் இருக்கு அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினூடாக இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம் சகோ, வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், செல்வா நாராயண்பேட்டையிலேருந்து வந்திருக்காரு, வணக்கம் சங்கர்னு சொல்லிட்டு, கந்தப்புள்ளையிலேருந்து ஜான் சித்திரன் வந்திருக்காங்க, மனைவி மல்லிகாவும் இணைத்துக்க சொல்லியிருக்காங்க. இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி புஸ்தலாவிலிருந்து சசிகலா சுரேஷ்குமார் வந்திருக்காங்க. ஆயண்ணா காலை நேர வணக்கம், மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் சரஸ்வதி சாந்தி கீதன் தீபா குடும்பம் அனைவரையும் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கொட்டகலையிலிருந்து வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு கந்தலாய ஜெய்சர் வந்திருக்காரு. ஸ்டீவன் டெய்லர்ஸ் வந்திருக்காங்க கொழும்பு ஐந்திலிருந்து. இனிய காலை நேர வணக்கம் சங்கர் சார், சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரவீந்திர நீர்கொழும்பிலிருந்து வந்திருக்காங்க. கொழும்பு 15 மதுரையிலிருந்து தர்ஷினி குணசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்களாம். இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். செங்கலடியிலிருந்து சசிகலா ஷக்கிலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி கருங்காலி சொல்லுந்து மில்டன் வந்திருக்காங்க. வணக்கம் வசந்தம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வழங்கிய போல நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி அக்கரைப்பற்றிலிருந்து பள்ளிக்கூடியிருப்பு அப்துல் காதர் வந்திருக்காரு. ஆய் என்ன அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. பரமானந்தன் வசீகரன் ஹட்டன்லேருந்து, பூனாகலையிலேருந்து ஜேசுதாஸ் வந்திருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியன் வந்திருக்காங்க. ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்காரு. தமிழ்நாடு தோட்டம் ஊர்குடவத்தையிலிருந்து காலை வணக்கங்களோடு துஷ்பிரியா வந்திருக்காங்க. அடுத்து அன்பான காலை நேர வணக்கம், நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன், பாடல்கள் தாருங்கள் அப்படின்னு சொல்லி, சூப்பரான பாட்டு ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி தொண்டமன்னார் செல்வசன்னி சுதன் வந்திருக்காங்க. இனி காலை நேர வணக்கம் அறிவிப்பாளரை அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜே ஏ எம் ரிஸ்வான் பேர்வலையிலேருந்து வந்திருக்காரு. இனிய காலை நேர வணக்கங்களோடு இணைந்திருக்கிறார் அக்கறைப்பட்டு பாப் டைலர் நிசார் வந்திருக்காங்க. வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பொத்துவிலிருந்து ஜமால்தீன் வந்திருக்காங்க. இனிய காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க. நலமாக இருக்கிறீங்களா சங்கர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நலமாக இருக்கேன், பாடல்கள் எல்லாமே இனிமையாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம கேட்டிருந்த அந்த கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் ஒன்று சொல்லியிருக்காங்க. அருள்மொழி பருத்து தொழிலிருந்து, ஆன்லைனில் பொருட்கள் வாங்குறது வந்து நான் விரும்புவது கிடையாது, ஒரு நாளும் வாங்கினதும் இல்லையா. இந்த உடை பொருட்கள் எல்லாத்தையும் வந்து அவங்களே போயிட்டு பார்த்து வாங்குறதுல தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த திருப்தி அவங்களுக்கு கிடைக்குமா. ஆன்லைனில் வந்து சரியான முறையில் வந்து அதெல்லாம் கிடைக்கிறது இல்லையா, சில நேரம் காசை கொடுத்துட்டு ஏமாற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருமோ, அதனால கடைக்கு போயிட்டு நான் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அழைப்பினை மேற்கொண்டு சரோஜினி எட்டியாந்தோட்ட பணாவத்திலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், அவங்க வீட்டுக்கு இந்த மாதிரி ரெண்டு பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தாங்களாம். ஆன்லைனில் பார்க்கும்போது நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு தான் இருந்துச்சு, ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அது வந்து அவ்வளோ சரியில்லை. தரம் குறைந்த பொருட்களை சில நேரங்களில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செஞ்சு நம்ம எடுக்கும்போது நமக்கு அனுப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. நீங்களும் மலைப்பிரம் மேற்கொண்டு தெரியப்படுத்துங்க. 0312 0311 அப்படிங்கிற இலக்கத்தினூடாக, அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: மாஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. ஞாபகப்படுத்தம் ஞாபகப்படுத்தம் இன்றைய நாள் இன்றைய நாள்.
1: சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது ஒரு கதையை, ஒரு கனவை, ஒரு சிந்தனையை கோடிக்கணக்கான ரசிகர்களின் கண்களுக்கு விருந்தாக மாற்றும் ஒரு அற்புதமான கலை. அந்த கலையை தனது தனித்துவமான கற்பனையாலும் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளாலும் தமிழ் சினிமாவில் புதிய உயரத்துக்கு கொண்டு சென்றவர் நம்முடைய பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர். இன்று August 17 தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனரும் பிரம்மாண்டமான திரைப்படங்களின் மூலம் ரசிகர்களை தொடர்ந்து ஆச்சரியப்படுத்தியவருமான இயக்குனர் சங்கர் அவர்களின் பிறந்த நாள். இந்த இனிய நாளில் அவருக்கு நம்முடைய அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவருடைய சினிமா பயணத்தை கொஞ்சம்

0: 1993 ஜென்டில்மேன் திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான ஷங்கர் தனது முதல் திரைப்படத்திலேயே வித்தியாசமான கதைக்களம், சமூக கருத்து, அதிரடியான திரைக்கதை என ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். அதன் பிறகு வந்த காதலன், இந்தியன், ஜீன்ஸ், முதல்வன், பாய்ஸ், அன்னியன், சிவாஜி, எந்திரன் என பல திரைப்படங்கள் அவருடைய தனித்துவமான இயக்கத்திற்கும் பிரம்மாண்டமான சிந்தனைக்கும் சாட்சியாக
1: அமைந்தன.
0: ஷங்கர் என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது அவரது பிரம்மாண்டம். அதனால் அந்த பிரம்மாண்டத்துக்குள் ஒரு வலிமையான சமூக கருத்தையும் சொல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய சிறப்பு. இந்தியன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஊழலுக்கு எதிரான ஒரு வலிமையான குரலை எழுப்பியது. முதல்வன் திரைப்படம் அரசியல் மற்றும் நிர்வாகத்தை பற்றி ரசிகர்களை சிந்திக்க வைத்தது. அதேபோல் அன்னியன் திரைப்படம் சமூகத்தில் இருக்கும் பல்வேறு தவறுகளை ஒரு வித்தியாசமான கோணத்தில் எடுத்து காட்டியது. அதே போலதான் அவரது திரைப்படங்களில் வருகின்ற பாடல்கள் என்றாலே அது ஒரு தனி கொண்டாட்டம் தான். பிரம்மாண்டமான சொற்கள், அழகான லொகேஷன், நூற்றுக்கணக்கான நடன கலைஞர்கள், புதுமையான காட்சி அமைப்புகள் என ஒரு பாடலையே ரசிகர்களுக்கு மறக்க முடியாத அனுபவமாக மாற்றிவிடுவார். அதனால்தான் ஷங்கர் என்ற பெயர் வந்தாலேயே நம்முடைய நினைவுக்கு முதலில் வருவது பிரம்மாண்டம். ஆனால் அந்த பிரம்மாண்டத்தின் பின்னால் இருப்பது வெறும் பணம் அல்ல, பெரிய சொற்கள் மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய கற்பனை, கடின உழைப்பு, புதியதை முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ரசிகர்களுக்கு ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம். சினிமாவை ஒரு திரைப்படமாக மட்டும் பார்க்காமல் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஷங்கரின் படைப்புகளில் தொடர்ந்தும் வெளிப்பட்டு வருகிறது. இன்று August 17 தமிழ் சினிமாவின் இந்த பிரம்மாண்டமான படைப்பாளியின் பிறந்த நாள். இயக்குனர் ஷங்கர் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னும் பல ஆண்டுகள் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்து இன்னும் பல வித்தியாசமான கதைகளையும் பிரம்மாண்டமான படைப்புகளையும் ரசிகர்களால் என்றும் மறக்க முடியாத திரைப்பட அனுபவங்களையும் வழங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். ஒரு நல்ல இயக்குனர் ஒரு கதையை சொல்வார். ஆனால் ஒரு சிறந்த இயக்குனர் அந்த கதையை ரசிகர்களின் நினைவாக மாற்றுவார். அந்த வகையில் தமிழ் சினிமாவின் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிய இயக்குனர் ஷங்கர் அவர்களுக்கு வசந்தம் FM சார்பாக மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.

வணக்கம் வசந்த், வாழ்வின் நிதர்சனம். உற்சாகமாக சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் எல்லாவற்றையும் முறை குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளணும். நம்ம வந்து அலைந்து திரிந்தெல்லாம் போக முடியாதுங்க. போனோமா வாங்கினமா வந்தோமா அப்படிதான் நாம் இருக்கிறோம். அப்படின்னா எங்க போகணும்? நீங்க ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தலைவலி காய்ச்சல்லாம் வருதுவா, என்னால் வேலைலாம் செய்ய முடியல, எப்படியாவது இன்றைக்கி எதையாவது சொல்லி ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்னா, அப்படிலாம் யோசிக்க வேண்டியதே இல்லை. ரெண்டு மெல்டோல் எடுத்துக்கங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அந்த தலைவலி காய்ச்சல் எல்லாமே என்ன ஆகிடும், பறந்து போயிடும். நீங்களும் உங்களோட வேலைகளை விரைந்து செய்யலாம் அப்படிங்கிற விடயத்தையும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். இப்படி இருக்கும்போது மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏராளமான விடயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு நாட்டுக்குள்ளே. அதிலே நெடுந்தீவு கடற்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு விபத்து ஒன்றும் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும், 10 பேர் கிட்டத்தட்ட மீட்கப்பட்டிருந்தாங்க. படகு ஓட்டுறவங்களோட சேர்ந்து 10 பேர் போயிருந்தாங்க அந்த படகுக்குள்ளே. இந்த மாதிரியான செயற்பாடுகளில் ஏன் ஈடுபடுறீங்கிறதான் எனக்கு புரியலை. என்ன காரணங்களாக இருந்தாலும் சரி, ரொம்பவுமே கவனமாக இருங்க. இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகிரும், ஏதோ ஒரு விபத்தில் நாமளும் சிக்கிக்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்து ஏற்பட்டுவிடும். அதுவும் மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, கொழும்புல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கொழும்பு 9 அதுவும் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து ஒரு சிறுவன் வந்து கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் கூட பதிவாகியிருக்கு. கிட்டத்தட்ட 12 வயது உடைய ஒரு சிறுவன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14 மாடிகளை கொண்டு அந்த குடியிருப்பு மேல் மாடியிலிருந்து நீச்சல் தடாகத்துக்கு அருகில் மேலும் சில சிறுவர்களுடன் இணைந்து சுற்றியுள்ள காட்சி பகுதியை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் என்ன ஆயிருக்காருன்னா, கீழே விழுந்திருக்கிறாரு அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவலைக்கூடமான ஒரு சம்பவம். மருதானை போலீஸார் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றிய மேலதிக விசாரணைகளை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வீடுகளில் இருக்கும்போதும் சரி, உங்களோட குழந்தைகள் எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விழிப்புணர்வு மிக முக்கியமாக உங்களுக்கு இருந்தே ஆக வேண்டும். அவர்களையும் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது அப்படிங்கிறதையும் நான் வந்து ஞாபகப்படுத்துகிறேன். இல்லைன்னு சொன்னால் அப்புறம் ஏதோ ஒன்று நடந்ததுக்கு பிறகு நாம் என்ன பண்ண முடியாது, யோசித்து கவலை இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, அதற்கான முன்னெச்சரிக்கை செயற்பாடுகளில் ஈடுபட்டு நாம் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. இது நிகழ்கால உலகின் நிதர்சனம். வணக்கம் வசந்தம்.

0: நேயர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம். நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.
0: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
2: நீயும் நானும் போவது காதல் பாதை.
0: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையா
2: பார்த்ததா
0: சொல்லிற்கினிய தமிழோடு செவியோரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம்.
2: பாட்டுத்தான்
0: இதயம் ரசிக்கும் தருணங்களை இசை

0: முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன் வேளை.

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும்

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்றைய தினம் வசந்தத்தின் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பிறந்த நாளை கொண்டாடும் இயக்குனர் சங்கர்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: வணக்கம் வசத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பொருட்களை வாங்குவது வந்து எவ்வளவு சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவி வந்து கடுவலையில் நின்றுட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு சாரி ஏழு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, பட்டு சாரி ஏழு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பயன்படுத்தி பார்த்ததுக்கப்புறம் தான் ரெண்டு வாட்டி தான் யூஸ் பண்ணாங்களோ, அதுக்கப்புறம் அதனோட யூசேஜே இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொழும்பு 14 மும்தாஸ் பேகம் நின்றுட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வேணுங்கான அந்த என்ன சொல்கிறது, வீட்டுக்கு தேவையான கட்டில் கபட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுவாங்களா, தெரிஞ்சு தேடி பார்த்து ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து ஆர்டர் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து அதையும் பொருத்தி கொடுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு சேவை வந்து அவங்கள்ட்ட கிடைச்சி. அப்போ நாம தான் என்ன பண்ணணும்னா, யாருக்கிட்ட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம் அப்படிங்கிற தெளிவோடு அந்த ஆர்டரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்த மாதிரியான விடயங்கள்லாம் நடக்காது, அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஆன்லைனில் ஆர்டர்கள் பண்ணும்போது கரெக்டாக அந்த பொருள் அந்த பொருளோட ரிவ்யூ இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களாம் என்ன அது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் தேடி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு சொன்னால், நீங்கள் இந்த மாதிரியான விடயங்கள்லேருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விடயத்தோட இன்றைய தினம் நானும் நிகழ்ச்சியிலிருந்து கிளம்ப போகிறேன். நடத்ததாக ராகம் சுகமானது நிகழ்ச்சி கழகத்தில் எம்எல் கிருபானா வந்திருக்காங்க. விடைபெறும் நான் வந்து பிரேமுடன் உங்கள் சங்கர். இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுங்கள். போயிட்டு வாரே மக்காஸ்.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நேரம் காலை 10 மணி.

0: தொண்ணூத்தமிட்டில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் கூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: சபரகமுக மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும். உவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். காங்கசன்துறை முதல் மன்னார் புத்தளம்

0: ஊடாக சிலாபம் வரையிலும், மாத்தறை முதல் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலுமான கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் என்பதால் மீனவர்கள் மற்றும் கடற்படையினர் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குறித்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: லாலா சூறாவளி வெப்பமண்டல புயலாக வலுவிழந்துள்ள நிலையில் அமெரிக்காவின் ஹவாய் மாகாணத்தில் 183,000 அதிகமான மின் பாவனையாளர்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. அதிக மக்கள் தொகை கொண்ட ஒஹாயோ தீவு அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 100 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக ஹவாய் ஆளுநர் ஜோஸ் கிரீன் தெரிவித்துள்ளார். புயலின் தாக்கத்தால் பல பகுதிகளில் கனமழை மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் மரங்கள் முறிந்து விழுந்தமை மற்றும் வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமை காரணமாக மின்சாரத்தை மீள வழங்கும் பணிகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. புயல் காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் சுமார் 117 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். தற்போது லாலா புயல் மணிக்கு சுமார் 31 கிலோமீட்டர் வேகத்தில் ஹவாய் பகுதியை நோக்கி நகர்ந்து வருவதுடன் அதன் அதிகபட்ச காற்றின் வேகம் மணிக்கு சுமார் 105 கிலோமீட்டராக பதிவாகியுள்ளது. எமது அடுத்த மணித்தான செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் சூடிய மகுடமே
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. முருகன் என்றால் அழகன் என்று பெயர். முருகு என்றும் இளமையானது, முருகன் என்றும் இளமையானவர். இவன் குருநாதன். சிவனுக்கு, அகஸ்தியருக்கு, நந்தி தேவருக்கு உபதேசித்ததன் காரணமாக குருநாதனாகவும் கொள்ளப்படுகிறான். வேலன் வேலன் வேலன் என்கின்ற வகையிலே கையிலே ஞான சக்தியாகிய வேலை பிடித்திருக்கின்ற காரணத்தால் இவனுக்கு வேலன் என்கின்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. சக்தி வேல், வெற்றி வேல், வேலும் மயிலும், வேலாயுதம் என்று எத்தனையோ பேருக்கு ஆட்பெயர்கள் இருக்கின்றன. அந்த நிலையில் முருகப்பெருமானுடைய ஆட்பெயர்கள் முருகனை அழைக்கின்ற பெயர்கள். இந்த பெயர்களை வீட்டிலே சூட்டி அழகு பார்க்கின்ற பொழுது எந்த நேரமும் முருகா முருகா முருகா என்கின்ற சிந்தனை எங்களுக்குள்ளே ஏற்படுகிறது. அந்த பிள்ளைகளை அழைக்கின்ற பொழுது முருக நாமம் மேலோங்கி நிற்கிறது. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் என்பது திருமுருகாற்றுப்படை சொல்லுகின்ற வாக்கு. நல்லூர் முருகப்பெருமானை நினைத்து முருகா முருகா முருகா என்று ஓதுவோம்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம், சைபர் 21-222-29-01.

0: ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு நீங்களும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியின் முதலாவது நேயர் வணக்கம்.
1: அன்பான காலை நேர வணக்கம்.
0: வணக்கம். ரொம்ப உற்சாகமாக நிகழ்ச்சியின் முதலாவது நேயராக ஓடி ஓடி வந்திருக்கிறீங்க. சரி, அப்ப இப்ப அதே வருகையோடு உங்கள் குரலில் ஒரு பாடல், ஒரு பாடல உங்களோட குரல்ல கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான். முடியுமா?
1: முடியும் சார், பாருங்க சார்.

0: குழந்தைகள் ஊரறியும், இரு குழந்தைகளும் அவன் பேரறியும். அழகிய மிகிலை நகரிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தார்.
1: அடிக்கடி நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருப்பீங்க, என்ன அதை மிஸ் பண்றதே கிடையாது. என்ன பழைய பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா?
0: ஆமாங்க சார், ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, இப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில் யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
0: சார், நான் பனாவத்த சரோஜினி, எட்டியாங்கோட்டைய பனாவத்த முதலாம் சரிவு சரோஜினி. குடும்ப 14 மும்தாஸ் வேதம், கிரியல்ல ராஜலட்சுமி, யாழ்ப்பாணம் சாந்தனி, பருத்துத்துறை அருள்மொழி, சின்னையா மகாதேவன், பனாவத்தை ஆட்டோ விஸ்வநாதன், சோமஸ்ரீ இவர்களுக்காகவும், அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், நமது வசந்தத்தை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்காகவும்
1: நன்றி. சரோஜினி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.

என்றைக்குமே ஆனந்தம் தான். அந்த வகையில் இப்போ வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கெருமாண்ணா, இப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஹட்டன்ல இருந்து அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். அமல் இணைந்திருக்கின்றார். வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரொசல்லையில் இருந்து இலங்கேஷ் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, மங்கை கிரசி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நான் சசி கௌரி இணைந்திருக்கிறேன். அண்ணா ரொம்ப சந்தோஷமாக நாவலப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை சிங்க ராஜா இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு அக்கரைப்பற்றிலிருந்து ஜோன் ஏகாம்பரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ஸ்ரீதாஸ் இணைந்திருக்கின்றார். அண்ணா அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவளை கொழும்பு ஐந்திலிருந்து ஸ்டீஃபன் வந்திருக்கின்றார். தங்க சுந்தரம் ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை முந்தாஜ் பேகம் கொழும்பு 14 நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நான் மோகன் இணைந்திருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வேறுவளையிலிருந்து ரிம்சான் வந்திருக்கின்றார். அருமையான பாடல் தெரிவுகளாக இன்றும் அமையும் என்ற ஆவலோடு வசந்தத்தோடு தான் நானும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூமன் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு சந்திரசேகரன் இணைந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை குறிஞ்சங்கனியா ஜுருதீன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கிருமான், அப்படி இருக்கிறீங்க, நான் தர்கா நகரில் இருந்து நஸ்லியா இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை எங்களை நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி லோகநாதன் வந்திருக்கின்றார். அழுத்து மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு மண்டூரில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் குறிப்பிட்டிருக்கின்றார். அவிதாவளையிலிருந்து தங்கதுரை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கின்றார். வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஆரையும் பதியிலிருந்து இதய ரத்தினம் வந்திருக்கின்றார். இன்றும் இனிமையான பாடல்களை நாங்கள் வசந்தத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜெயக்குமார் வந்திருக்கின்றார் கிரானிலிருந்து. அதே போன்று ராஜா பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை தொண்டைமானாறு செல்வச்சனதியிலிருந்து சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அக்கரைப்பற்று பாப் ட்ரெய்லர் நிசார் இணைந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நேரம் 10:30 ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன் இப்போ வசந்தகுமார். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க?
0: நானும் நல்ல உற்சாகமா உங்களுக்கு நல்ல பாடுகளை தருவதற்கு தயாரா இருக்கிறேன். இப்ப வேலையில இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.
1: ஆமா
0: சார். எவ்வளவு காலமா நீங்க வேலை செய்றீங்க?
1: இப்பொழுது நான் வியாபாரம் தொடங்கி ஒரு 15 வருடமா ஆகிட்டு, 15 வருடமாக நான் வியாபாரம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன்.
0: சரி, இப்போ அதாவது இரும்பு சம்பந்தமான வேலை செய்யறீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
1: ஆமா
0: சரிதானே? சரி, அதை விட வேற ஏதாவது வேலைக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி உங்க மனசு எப்பயாவது நினைச்சிருக்கா?
1: நினைச்சிருக்கிறது. ஆனா இந்த செய்யற வியாபாரம் நல்லது, நல்ல
0: அதையும் நம்ம விட்டு கொடுப்பானே, அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவோமே.
1: ஆமா.
0: சரி, இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: இந்த நேரத்துல நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்காகவும் கேட்போம், பாடல் தர முடியுமா?
0: உங்களுக்கு அப்படி ஒரு பாடல் தயாரா இருக்குது தாரன். நன்றி.

0: அவசரோலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோட. நேரம் 10:42 இப்போ நிகழ்ச்சியில். வணக்கம்.
1: வணக்கம் துருவா.
0: ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்க.
1: ஆமா ஆமா.
0: ஊர் பக்கம் என்ன சொல்லுது? வெயிலா?
1: ராகம் சுகமானதோட வெயில் எங்க போச்சே தெரிஞ்சது,
0: குளுமையாகிருச்சு.
1: ஆமா ஆமா.
0: சரி, அப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: செங்கடியிலிருந்து குமார் தான் பேசுறேன். அன்புள்ள தம்பி திருவா, உங்களுக்காகவும் எனக்காகவும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்காகவும் அன்பு மகன் நிரோசன் அவசியாவது அவருக்காகவும் கேட்போம்.
0: நன்றி குமார், நிகழ்ச்சியில் இருந்து வைக்கிறேன்.
1: நன்றி.

உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திற்காக கே ஜே ஜேசுதாஸ் அவருடன் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டீர்கள். இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வேர்வலையிலிருந்து நசார் இணைந்திருக்கின்றார். கிருபான் அப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலிலிருந்து நக்கீரன் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னை மணித்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி திலகேஸ்வரி சிவஞானம் இணைந்திருக்கின்றார். வத்தளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை பிரியா வந்துக்கிறாங்க. ஜீவ பிரியா கழுதாவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். பண்டாரவளையிலிருந்து மீனகை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறார். இதேவேளை வணக்கம் கிருபான்னா இப்படி இருக்கிறீங்க, நிமால் குமார் இருந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே ரூபா வந்துக்கிறாங்க. தெமோதரையிலிருந்து வத்தளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கிருஷ்ணகுமார் இருந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியை கேட்டவண்ணம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எஸ் பரமானந்தன் வசீகரன் வந்திருக்கின்றார். ஹட்டன்ல இருந்து இணைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். பாஸ்கரன் வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளை ருவான்வெளியிலிருந்து பதிமலர் கணேசன் வந்திருக்கின்றார். எங்களை நிகழ்ச்சியில் இணைத்துக்கொண்டு நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் வந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சத்தமாக அப்படின்னு சொல்லி வைதீன் இணைந்திருக்கின்றார். கந்தளாயிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று குணசீலன் நினைந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷம், இனிமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மட்டில்லாத மகிழ்ச்சியோடு எட்டியாந்தோட்டை விஓயாவிலிருந்து மலர் மதி இணைந்திருக்கின்றேன். கணவர் பத்மநாதன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மட்டக்கிளப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனை வந்துக்கிறாங்க. ராஜகிரியிலிருந்து மொரீன் நடந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், இனிமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. அதேபோன்று சமீதரன் வந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் கொக்குவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். சத்தார் வந்திருக்கின்றார் நட்புட்டி முனையிலிருந்து. அதேபோன்று தேவி யோகேஸ்வரன் இணைந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு மாளிகாவத்தை சந்திரா குஷன் வொர்க்ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக மணிவண்ணன் குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க. அதேபோன்று தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் இணைந்திருக்கிறார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: மற்றும் 2.8 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: அகுங்கல்ல கல்போக்க பகுதியில் ஐஸ் போதைப்பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அகுங்கல்ல போலீஸ் நிலைய அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 204 கிராம் 660 மில்லி கிராம் ஐஸ் போதைப்பொருளை போலீஸ் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொஸ்கோட பகுதியை சேர்ந்த 19 வயதுடைய இளைஞன் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் அகுங்கல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட தொடர் நிலநடுக்கங்களைத் தொடர்ந்து இன்று மீண்டும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்நாட்டின் புளோரஸ் பகுதியில் இன்று அதிகாலை ரிக்டர் அளவுகோலில் 5.9 நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக ஜெர்மன் புவியியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் கடந்த 15ஆம் தேதி ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து பல பின்னதிர்வுகளும் ஏற்பட்டன. நிலநடுக்கத்தின் பின்னர் அந்நாட்டின் சுற்றுலா பகுதிகள் தொடர்பில் கட்டுப்பாடுகளை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததுடன் இந்தோனேசிய துறைமுக அதிகார சபையினால் கடல்வழி போக்குவரத்து சேவைகளை இடைநிறுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. எமது அடுத்த மனிதால செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. முருகப்பெருமானுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. முருகன் தங்கியிருக்கக்கூடிய தலங்களை அடிப்படையாக வைத்து கூட திருப்பரம் குன்றத்திலே இருக்கின்ற காரணத்தினால் அவன் திருப்பரன் என்று கூட அழைக்கப்படுகிறான். திருச்செந்தூரிலே முருக வழிபாடு மகத்துவமானது. திருச்செந்தூரிலே இருக்கின்ற முருகப்பெருமானை செந்திலாண்டவர் என்று அழைப்பார்கள். இதனால் தான் நம் மத்தியிலே செந்தில் குமரன், செந்தில், செந்தில் என்கின்ற பெயர்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. பல பேருக்கு செந்தூரன் என்கின்ற பெயர் இருக்கிறது. திருச்செந்தூர் முருகனை சுட்டுகின்றவாறுதான் திருச்செந்தூர் முருகனுக்கு சிறப்பு செய்கின்றவாறுதான் செந்தூரன் என்கின்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அனுசரணை யாழ் நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். சைபர் 21-222-29-01.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் நிகழ்ச்சியில். வணக்கம் தயாளன்.
1: வணக்கம் சார். வணக்கம் சார்,
0: எப்படி இருக்கிறீங்க
1: சார்? நலமா இருக்கேன் சார். சார் நலமா இருக்கீங்களா சார்?
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்.
1: அதுதான் சார் வேணும்.
0: சரி சொல்லுங்க. இந்த
1: பாடல போடுறீங்க சார்,
0: வேலை செய்யவே முடியலையா
1: சார்? அந்த வரிசையில எனக்கு ஒரு பாடல் தரீங்களா சார்? ரெண்டு வரைக்கும் சொன்னப்பாங்க சார்.
0: சரி பாடுங்க.
1: மழை

0: தோகைக்கு தூதுவன் யாரோ தோல் தொற்ற தெந்தலடி தொடர்ந்து நீ பாடும் ராகம் என்ன பொன்வண்டே.
1: தயாளன் இப்பதானே மழையெல்லாம் பெய்து கொஞ்சம் ஓய்வா அப்படியே
0: சேர்ந்த பாடலை அன்பு மனைவி ரமாகாவும் அசல கேட்டு அன்பு நெஞ்சு கேட்டாங்க சார்.
1: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
0: நன்றி சார். நன்றி சார். நன்றி சார்.

நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் அலைகளில் ராகும் சுகமானது நிகழ்ச்சியுடன். இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். பருத்தி துறையில் இருந்து மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களை நானும் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அருள்மொழி குறிப்பிடுகிறாங்க. என்று உண்மையிலும் ஆனந்தம் தான், நீங்கள் வந்தாலும் 2 நாட்களும் ஏன் வரவில்லை பாட்டு தலைவனே அப்படின்னு சொல்லி கேள்வியோடு வந்துக்கிறாங்க பிரஷா பிரசாந்தே. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல, தொடர்ந்து அதே சந்தத்தோட சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நசூர் வந்திருக்கின்றார் கிண்ணியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக. இந்த இலங்கையில் இருந்து அரசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளவு இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி கனி மொழி வந்திருக்கிறாங்க. அதே போன்று மற்றும் வசந்த உறவுகள் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணத்தில் இருந்து அளவட்டியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சதா ஜோதி இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று எங்களே நிகழ்ச்சியில் இணைத்து நிலத்துற பாடல் தாருங்கள் இராவூரில் இருந்து தாசன் பிரியா இணைந்திருக்கிறாங்க. அன்வர் வந்திருக்கின்றார் ஆமஸ்ட்ரீட் லங்கா ஹோட்டலில் ரொம்ப சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை கிருஷ்ணசாமி இணைந்திருக்கிறாங்க நாவலைப்பேட்டியாவிலிருந்து. அதே போன்று எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நிலத்துற பாடல் வேண்டும் ஊர் கடவத்தியிலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் குறிப்பிடுகின்றார். சிவான் ஓடிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை மாவனிலிருந்து நிசா இருந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ஒஸ்போன் விஜயகுமார் இணைந்திருக்கின்றேன். வசந்தத்தின் ராகம் சுகமானது ரொம்பவும் பிடித்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஓல்கோட் மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்ரீஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: சுகமாகும் சுகமானது நிகழ்ச்சியோடு நடந்துக்கிற இந்த நேரம் இப்போ நிகழ்ச்சியில் பதூதீன் வணக்கம்.
1: வணக்கம், நான் மருதமனிலிருந்து பதூதீன் பேசுறேன். எப்படி நலமா இருக்கின்றீர்களா?
0: நல்லா இருக்கிறேன். உங்களுக்கு இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். பாடல்கள் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: பாடல் கேட்பது எனது மனைவி மக்கள் மற்றும் மருத்துவமனை கல்வியின் அப்துல் நாசர், அலெக்சான், ரிஸ்வான், ஐக்ரம், ஐசாமல் மற்றும் இந்த நேரத்தில் வசந்தமைப்பு கேட்டுக்கொண்டீங்க. அனைவருக்கும் அன்பான உங்களுக்கு நன்றி, வணக்கம்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் நிகழ்ச்சியில் வணக்கம். ஓ, நல்லா
1: இருக்கிறேன்.
0: யாழ் மண் எங்கம் அதாவது ஒளி இருக்கு. சரி, அப்ப இந்த சிவபாலன் இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல்கள் கேட்பதாக இருக்கிறீங்க? எல்லாம் இருக்க வேண்டிய நன்றி.
1: கவிதாக்காகவும் சிவமா இருக்காகவும் உங்களுக்காக கேட்பவேன்.

ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபானா, நான் பிரசாந்த் இணைந்திருக்கின்றேன். மீப்பிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். வசந்த உறவுகள் அனைவருக்காகவும், குறிப்பாக மனைவி அபிராமியை மணித்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவலை கொழும்பு 12 புதுக்கடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக இன்சாம் வந்திருக்கின்றார். அதே போன்று சென்ட் ரேசா இணைந்திருக்கிறாங்க. அருமையான பாடல் தெரிவுகள் எங்களை நிகழ்ச்சியோடு இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவேளை சிவஸ்ரீ தர்மகுல ராஜா குருக்கள் இணைந்திருக்கின்றார். எங்களை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவேளை தேவி ஜோகேஸ்வரன் இணைந்திருக்கிறாங்க. நினைக்கின்ற பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவேளை அட்டாம்பிட்டியவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சிவச்சந்திரன் நடந்திருக்கின்றார். நடேசன் சிவச்சந்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ராஜ் வந்திருக்கின்றார். வளமை போல் நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை ராஜன் நடந்திருக்கின்றார். கொழும்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அத்தனை உறவுகளுக்காக ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் நிகழ்ச்சியின் இறுதி நேராக இணைந்திருப்பது யாழ்ப்பாணம் சவுந்தலா தேவி. வணக்கம். சரி, இப்ப வந்து ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க சொல்லி கேள்விப்படுற ரம்யா.
1: அப்ப நாங்க ஆட்டோ திரும்பி வரக்கு முன்னா கடைக்காரன் கேட்டேன், கழுதைகள் உடஞ்சி கிடக்கு, கடை ஏன் கூட்டி இருக்கான்னு கேட்டேன். அப்ப கடைக்காரன் சொன்னான், அந்த அபுலாதன் கடைக்காரனுக்கு கதிரியாளர் பொம்பளை அடிக்கடிக்கல அடிச்சிட்டு அவன் போயிட்டு அதோட கடை கூட்டி இருந்தவன்.
0: ஆஹா, நீங்க இது நம்ம தியேட்டருக்கு வந்திருக்கீங்க. ஐடியாவே இல்ல, என்ன நடக்குதுன்னு தெரியல. எதுவா இருந்தாலும்
1: ஆனாலும் இது நம்ம எடுத்துக்காட்டாகவும் நல்ல இது கேட்கிற போது.
0: நன்றி நன்றி, நானும் பில் அபுலாசன்கிட்ட சொல்லி விடுறேன்.
1: ஓ, நீங்க அடி வேண்டி நானும் வருவாரு இல்லாவே அவர் சொல்லுங்க, அபுலாசன் விட வேண்டாமா, முழுக்கி பிடிச்சிருக்கட்டுமா வேண்டும்.
0: சரி சரி சரி, நான் சொல்லி விடுறேன், இறுக்கி பிடிச்சி ஏமாத்துற அளவுக்கு ஏமாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லி விடுறேன். இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க சகுந்தலா?
1: குடும்பத்துக்காகவும் அனைவருக்காகவும் குடும்பத்துக்காகவும் முக்கியமா பில்லாக்காகவும் முக்கியமா உங்கள் தம்பி கிட்டுவாக்காக

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் விஜய். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்க நேர்களே.

நன்றி கிருபா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மதிய பொழுது வணக்கங்கள். தொடர்ந்தும் வசந்தத்தின் அழகில் மதிய நேர குதூகலத்தோடு சந்தோஷமாக இணைந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது சரியாக 12 மணி கடந்து 1 நிமிடம்.

0: சமட்டில் வசந்தம் எஃப்எம். அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகனுக்கு குமாரன் என்கின்ற ஒரு பெயரும் இருக்கிறது. கு என்றால் அறியாமை என்று பொருள், மாறன் என்றால் நாசம் செய்பவன் என்று பொருள். அறியாமையை இல்லாமல் செய்பவன், நாசம் செய்பவன், ஆதலால் அவனுடைய பெயர் குமாரன். முருகன் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவன், அதனாலே முருகப்பெருமானுக்கு விசாகன் என்கின்ற ஒரு பெயர் கூட இருக்கிறது. வி என்றால் பட்சி, பறவை. சாகன் என்றால் சஞ்சரிப்பவன், மயில் மீது இவன் சஞ்சரிப்பவன், ஆதலாலே வி என்பது பறவையை குறிக்க அதன் மேல் சஞ்சரிப்பவன் என்கின்ற சாகன் என்கின்ற பொருளை எடுத்து வி சாகன் என்கின்ற பெயர் வந்திருக்கிறது. விசாக நட்சத்திரத்திலே பிறந்தமையால் இந்த பெயரை அவனுக்காக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம், சைபர் 21-222-29 சைபர் 1.
2: சபிகளுக்கு விருந்தா, சபிகளுக்கு விருந்தா.

ரைட், சந்தோஷமாக நடந்திருக்கிறோம். மத்திய நேர குதூகலத்தோடு நேரம் இப்பொழுது சரியாக 12 மணி கடந்த 8 நிமிடமாக இருக்கிறது. நாளையும் வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை பொழுது உற்சாகமாக உங்களை அன்போடு சந்தித்திருக்கிறோம். மதிய பொழுது அப்படின்னாலே வந்து எல்லாருக்கும் ஒரு சூப்பரான பொழுதா இருக்கும், ஜாலியா இருக்கும். நிறைய பேர் காலையிலிருந்து வெயில் செஞ்சுட்டு இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ரெஸ்ட்டுக்காக ஒதுங்கி இருப்பீங்க. அதேபோல மதிய நேரத்தில் அப்படி சாப்பிடணும்னு அப்படி யோசிச்சு வீட்டை போறவங்க, அல்லது சாப்பாடு தயாராகி கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கவங்க, அதே போல சாப்பிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே எங்களோடு நடந்து கொள்ளலாம். இந்த நேரம் சூப்பரான மணித்தியாலமாக 3 மணித்தியாலம் உங்களுக்கு வரப்போகிறது. 3 மணி வரை நடந்து கொள்ளலாம். இது மதிய நேர குதூகலம். அழகான பாடல்களோடும் வாழ்த்துக்களோடும் உங்களை இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றேன். நான் உங்கள் விஜய். இன்றைய நாள் சூப்பரான பாடல்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். தொடர்ந்து எங்களோடு பேசலாம். 0112775111 அதே போல 0112775001 எங்களோட அழைப்பேற்படுதுங்க. அதேபோல இலங்கையில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் 102.6 102.8 அலைவரிசையில் மிக தெளிவாக எங்களுடைய வசந்தத்தை கேட்கலாம், சந்தோஷமாக எங்களோடு கேட்டு பயணிக்கலாம். அதேபோல உலகத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் www.vasantamfm.lk அப்படின்ற இடத்துல முகவரி இருக்கிறது. எனவே தெளிவாக துல்லியமாக நிகழ்ச்சி கேட்கணும் அப்படின்னு சொன்னா எங்களோட நினைவு கொள்ளுங்க. அதேபோல நீங்க அப்படியே பாட்டு கேட்டுட்டு சும்மா இருக்கக்கூடாது, எங்களோட அலைப்பேற்படுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா பேஸ்புக் பக்கமாக போய் அதுல இருக்கக்கூடிய படத்துக்கீழே உங்களுடைய பதிவுகளை பதிவிடுங்க. நிகழ்ச்சியில் நினைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். இன்று நாள் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்கள், அதே போல இதர சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொல்லிக்கொள்றோம். தொடர்ந்து மனித குழுங்கள். இது மதிய நேர குதூகலம். நான் உங்கள் விஜய். நேரம் 12:10.

0: ரைட், நல்ல பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது நினைத்திருக்கிறோம். மத்திய நேர குதூகலத்தோடு சூப்பரான பாடல்களோடும் வாழ்த்துக்களோடும் தொடர்ந்து மனது கொள்ளலாம். இப்போ நிகழ்ச்சியில் முதல் நேரங்களோடு வந்திருக்கிறார். ஹலோ
1: ஹலோ, வந்துக்கினிய அறிவிப்பாளர் விஜய் அவர்கள். அவர் மலர், நான் மலர்மணி அப்துல் நாசிர்.
0: நாசிர் நாசிர், எப்படி இருக்கீங்க நாசிர்?
1: நான் நலமா இருக்கிறேன் சார்.
0: சொல்லுங்க.
1: இந்தியாவிலே ஒரு தளபதி அமைச்சர் விஜய், இலங்கையிலே ஒரு சிறந்த அறிவிப்பாளர் விஜய். நீங்கள்
0: பாத்தீங்களா, எவ்வளவு சந்தோஷம். ரெண்டு பேரும் பொருந்தது.
1: ஆமா,
0: அது அப்படியே இருக்கட்டும், அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்குவோம். சரியா?
1: ஆமாங்க சார்.
0: ஓகே ஓகே நாசிர், அப்புறம் என்ன செய்றீங்க இப்போ?
1: ஒரு நாளைக்கு உண்டுதான்
0: ஒரு பத்து சாரி ஓர்டர் கேட்டா என்ன
1: செய்வீங்க?
0: பத்து நாளுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அப்ப உங்களுக்கு எத்தனை சாரி வேணும்னா அத்தனை நாள் பார்த்து கணக்கு வச்சுதான் உங்களுக்கு ஓர்டர் போடணும்.
1: ஓர்டர்
0: டிசைனா இல்லாட்டி அவங்க கேக்குற டிசைன் செஞ்சு தருவீங்களா?
1: செய்து
0: கொடுக்கலாம். சரி சரி, ஓகே ஓகே, சூப்பர். அப்ப தொழில் செய்துட்டு இருக்கீங்க, யார் யார் நீங்க மட்டும் தான் வேலையா? பக்கத்துல யாரும் இருக்காங்களா?
1: பக்கத்திலே நண்பர்கள் இருக்கிறார்கள்.
0: பேர சொல்லுவோம்.
1: வசந்தம் நண்பர்கள். மருதமனை பாக்கியத்து சாரியா வீதி ஏஎன்எம் சஜராம், முகமது நஜாஸ் டைலர் மற்றும் மருதமனை ராஃபி, வசந்தம் ராஃபி, கஸ்வீன் ஆதம் அலி, என்றென்றும் பத்ரிதீன், விட்டுக்கடை புகாரி
0: ஜின்னா. பாடல்கப்பம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. இணைந்திருப்பது மதிய நேர குதூகலத்தோடு. சூப்பரான பாடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். 3 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது ஒரு சூப்பரான பாடல். இது ஜோடி திரைப்பட பாடல். யார் ரஹ்மான் இசையில் சாணக்கியோடு சேர்ந்து உண்மையினும்

0: ரைட், சூப்பரான பாடல் ரெண்டு கூட இருக்கிறோம். தித்திகிரி திரைப்பட பாடல் சுச்சாதா பாடியிருந்தார் பாடலை. வித்யாசாகர் இசையில் பாடல் வந்திருந்தது. இணைந்திருப்பது மதிய நேர குதூகலத்தோடு. நேரம் 12 மணி கடந்து 27 நிமிடமாக இருக்கும் இந்த நேரம். இந்த பக்கம் எங்களுடைய இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி காலி மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது பற்றிய ஸ்கோர் விவரங்களையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் அப்படின்ட்டு. இந்திய அணி முதலில் துடுப்பெடுத்தாடியிருந்தார்கள். முதல் இன்னிங்ஸில் 462 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். மிக சிறப்பான ஒரு ஓட்டமாக இந்த ஓட்டம் பதிவாகி இருந்தது. 9 விக்கெட்டில் பெற்று அந்த 462 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதில் அதிகபட்சமாக படிக்கல் 167 ஓட்டங்களோடும், ராகுல் 82 ஓட்டங்கள், அதே போல துரு ஜூரல் 51 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். 462 என்ற முதலாவது இன்னிங்ஸில் ஓட்டத்தோடு இலங்கை அணி முதலாவது இன்னிங்ஸில் இப்பொழுது துடுப்பெடுத்தாடி கொண்டிருக்கிறது. இன்றைய மதிய போசன இடைவேளை வரை இப்பொழுது 99 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள், தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் இலங்கை அணி என்பதை மிக முக்கியமான விஷயம். இன்னும் 363 ஓட்டங்கள் பெற வேண்டி இருக்கிறது முதல் இன்னிங்ஸை தாண்டுவதற்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்று 3வது நாள் ஆட்டம் என்பதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். எனவே இந்த மதிய நேர போசன இடைவேளைக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் இடம்பெறும் என்பதை உடனுக்குடன் உங்களுக்கு அறிய தந்து கொண்டிருப்போம். எழுந்திருப்பது மதிய நேர குதூகலத்தோடு. இப்போ இன்னொரு நேர அழைப்பில் எங்களோடு பேசுறதுக்கு வணக்கம் உமா சந்திரன். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன சொல்றது, நான் நல்லதா இருக்கேன். வெளியில பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு
1: அல்லதானே?
0: எப்படி நன்றி நன்றி. அப்புறம் என்ன செய்றீங்க இப்போ?
1: போறீங்களா?
0: நிகழ்ச்சி கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. எங்கிருந்து எங்க வரீங்கன்னு
1: சொல்லுங்க.
0: ரைட் ரைட், ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். போன வேலை முடிஞ்சதா? நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். இது வசந்தத்தின் மதிய நேர குதூகலம். நேரம் 12:30.

ரைட், ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்திருக்கிறோம் நினைந்திருக்கிறோம். மதிய நேர குதூகலத்தோடு இப்போ ஏராளமான சொந்தங்கள் எங்களோடு வந்திருக்கிறாங்க. பேஸ்புக் பக்கமாக அந்த சொந்தங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். ரைட், ஹாய் அண்ணா, இதமான மதிய நேர வணக்கம். அபுல் அண்ணா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. இல்ல, அவர் வந்து இல்ல, இன்னைக்கு வந்து அவருக்கு லீவ் கொடுத்துக்கிறோம். ரைட், பாடல் தெளிவுகள் அருமை உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தேவ பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி ரோஜா இருந்திருக்கிறாங்க. அதேபோல ஹாய் அண்ணா, அன்பார்ந்த வணக்கம். திகலையிலிருந்து டில்ஷான், அப்பா ஜோன், அம்மா சுஜி, தம்பி கிஷான், ஷர்மிளா, நிரோஷன், ரமணி, நிலாந்தன், மைலிதி, மேகலா, நிஷா, சந்தோஷ் எல்லாரையும் எடுத்துக்கொண்டு பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க டில்ஷான் எங்களோடு. ரைட், அன்பார்ந்த மதிய நேர வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியில் நடந்திருக்கிறோம் அண்ணா, எங்களையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஹப்புத்தலை புதுக்காட்டிலிருந்து ரஜினி லாவண்யா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. ரைட், அவர்களுக்கும் பாடல் வருகிறது. அதே போல கிருஷ்ணபிள்ளை கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லி பெரிய நீலாவளையிலிருந்து. அதே போல சந்திரசேகரம் ஷக்கீலா வந்திருக்கிறாங்க செங்கலடியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி எங்களையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்ளுங்கண்ணா அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. ஹட்டன் கிளவர்டன் பிரிவு நம்மளுடைய பரமானந்தன் வசீகரன் வந்திருக்கிறாங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க. ரைட், அவரையும் சேர்த்துக்கொள்வோம். இனிய மதிய நேர வணக்கம் அண்ணா. கின்யாவிலிருந்து மஹரூப் நகர் நசூர் வந்திருக்கிறாங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக. ரைட், அதே போல மணிமாறன் நடந்திருக்கிறாங்க அண்ணா, அன்பார்ந்த மதிய நேர வணக்கம். எனக்கும் ஒரு சூப்பரான பாடல் வேணும், நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டு இருக்கு, குடும்ப உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஆரம்பதி இதே ரத்னம் வந்திருக்கிறாங்க, மதிய நேர வணக்கம், எங்களையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிஞ்சாங்கேன் அசூர்தீன் சந்தோஷமாக நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். அதே போல மும்தாஸ் பேகம் வந்திருக்கிறாங்க கொழும்பு 14 இந்த கலை அரசு நிகழ்ச்சி கேட்கின்றதாக சொல்லியிருக்காங்க. சந்திரகலா வந்திருக்கிறாங்க, அன்பார்ந்த மதிய வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லி. புவனேஸ்வரன் மங்கை கரசி வந்திருக்கிறாங்க, இனிய மதிய வணக்கம், எங்களையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளுங்கோ அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ரைட், நீங்களும் எந்த இடத்துல இருந்தாலும் எங்களோட பேஸ்புக் பக்கமாக வரலாம், உங்களுடைய பதிவுகளை நிகழ்ச்சியில் சந்தோஷமாக பதிவிடுங்க, நிகழ்ச்சியில் இணைத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதே போல அழைப்பை ஏற்படுத்தக்கூடிய சொந்தங்கள் 0112-7750501, அதே போல 0112-7750111 அழைப்பை ஏற்படுத்தலாம். பேஸ்புக் பக்கமாகவும் வர முடியல, எங்களோட அழைப்பையும் ஏற்படுத்த முடியல அப்படின்னு சொன்னா என்ன செய்யறது, நல்லா தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க, எப்பயாவது உங்களுக்கு அழைப்பு கிடைக்கும். ரைட்டா, அதே போல உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் www.vasantham.lk அப்படின்ற இணையத்தில் முகவர் இருக்கிறது. சந்தோஷமாக தெளிவாக துல்லியமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தால் எங்களோடு அப்படி வாங்க பேசலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம், நல்ல விஷயங்கள் பேசலாம், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இணைந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதூகலம், நான் உங்கள் விஜய். நேரம் 12:37 நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு சூப்பரான பாடல்.

0: வணக்கம் வசந்த் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்.

இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சொல்லி கொண்டிருப்பவர் எங்களுடைய பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர். அவர் இயக்கிய திரைப்படங்களிலிருந்து ஒரு மனிதாலமும் சூப்பரான பாடல்கள் வந்து கொண்டிருக்கும். இது ஜீன்ஸ் திரைப்பட பாடல்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே. ரைட், வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே கேட்டு வந்திருக்கிறோம். இந்த மலையாளத்தின் சூப்பரான பாடல் வந்து கொண்டிருக்கிறது. சோ இன்றைய நாள் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சொல்லி கொண்டிருப்பவர் இயக்குனர் சங்கர் அவர்கள். எனவே அவர் தயாரித்த திரைப்படங்கள் இருந்து சூப்பரான பாடல்கள் ஒரு மனிதாலும் வந்து கொண்டிருக்கிறது. ஜீன்ஸ் திரைப்பட பாடல், ஏ ரஹ்மானின் இசையில் பாடல் கேட்டிருந்தோம். உன்னிகிருஷ்ணனோடு சேர்ந்து பல்லவி பாடியிருந்தார்கள் பாடலை. ரைட், இப்போ வந்து நாங்கள் அப்படியே வத்தல பக்கம் போக போறோம். வத்தலையிலிருந்து எங்களுடைய அக்பர் டவுன் சனன் ஐயா வந்திருக்கார். வணக்கம்.
1: வணக்கம் விஜய்.
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கணும், நல்லா இருக்கிறோம். நீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன்.
0: ரைட், இன்னைக்கு வேலையா போயிட்டு?
1: இப்பதான் வந்து வேலை முடிச்சுட்டு.
0: இப்பதான் வேலை முடிச்சுட்டு வந்துருங்கண்ணா. நாங்க வேலைக்கு வரணும், நீங்க வீட்டை வந்துருங்க. அது நல்ல வேலை தான். காலையில எழும்பி போறதா பெரிய கஷ்டமா இருக்குல்ல? அப்படியா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் கடையில? ரொட்டி தானே? ரொட்டிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டீங்க?
1: அப்படியா?
0: அப்ப இப்ப காலையில என்ன வேலை செய்வீங்க? அப்போ காலம்பரம் போட்டு முடிச்சுட்டு வந்துருவீங்க? நைட்டுக்கு போடுறது? காலம்பரைக்கு நைட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு வரீங்க காலையில போடுறதுக்கு? சரி சரி, ஓகே ஓகே. வேலையெல்லாம் சூப்பரா போகுது
1: தானே?
0: கடையில என்ன சொல்றாங்க உங்களை பத்தி?
1: கேட்டாங்க, என்ன அடிக்கடி பேசுறீங்க வசந்தாபுரம்ல? நாலஞ்சு பேர் வந்து கேட்டாங்க.
0: ஓகே, இல்ல உங்களை பத்தி கடையில என்ன சொல்றாங்க?
1: நீங்க பதினஞ்சு வருஷம் இருக்கேன்.
0: அதுதானே, பதினஞ்சு வருஷம் நல்லா இருக்கா? பதினஞ்சு வருஷம் இருக்கானே? சூப்பரான பாடல் வந்து கொண்டே இருக்கும். இப்போ நல்ல பாடல் என்ன பாட வேணும்? மூன்று மணி வரை இணைந்து கொள்ளலாம். இது மதிய நேர குதூகலம் தொடர்ந்தும் சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். நேரம் 12:52.

0: 2.8 வசந்தம் FM வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உட்பட நால்வருக்கு எதிராக பொலனறுவை மேல் நீதிமன்றத்தில் சட்டமாதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: பங்களாதேஷில் உள்ள ரோஹிங்யா அகதிகளில் சுமார் 3,09,000 பேரை மீண்டும் மியான்மருக்கு அழைத்துச் செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மியான்மர் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் வழங்கிய 8,28,824 ரோஹிங்யா அகதிகளின் பட்டியலில் 4,26,545 பேரின் தகவல்களை மியான்மர் அதிகாரிகள் பரிசோதித்துள்ளனர். அவர்களில் 3,08,797 பேர் மியான்மரின் ரக்கைன் மாநிலத்தின் முன்னாள் குடியிருப்பாளர்கள் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் ரக்கைன் மாநிலத்தின் பாதுகாப்பு நிலைமை ஸ்திரமடையும் வரை அவர்களை மீண்டும் மியான்மருக்கு அழைத்துச் செல்ல முடியாது என மியான்மர் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மனித்தியால செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லோப்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்

0: முருகனை எதற்காக கந்தன் என்று அழைக்கிறார்கள்? கந்து என்றால் யானைகள் கட்டும் தறி என்று அர்த்தம். அப்படி ஆன்மாக்களை ஒன்றாக கட்டி வைத்திருப்பவன், ஆதலால் இவன் கந்தன் என்று அழைக்கப்படுகிறான். கந்து என்றால் நடுவில் இருப்பவன் என்று கூட ஒரு பொருள் சொல்கிறார்கள். சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் நடுவிலே இருப்பதால் அவன் கந்தன். அப்படி மூவரும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற அந்த திருக்கோலத்திற்கு கூட சோமாஸ்கந்தன் என்கின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. சிவபெருமானுடைய 64 மூர்த்தங்களுக்குள்ளே சோமாஸ்கந்த மூர்த்தம் ஒரு மூர்த்தம். இன்றைக்கு பலரும் சோமாஸ்கந்தன் என்பதை எழுத்துப்பிழை விட்டு எழுதுகிறார்கள். சோவன்னா மாவன்னா என்று வர வேண்டும். பலர் சோவன்னா மானா போட்டு சோமஸ்கந்தன் என்று எழுதிவிடுகிறார்கள். அது தவறு. சோமாஸ்கந்தன், சோ என்பது சக என்பதனுடைய திரிவு. சக உமா ஸ்கந்தன், இறைவன் ஆண்டவன் சிவபெருமான் உமையம்மையோடும் முருகப்பெருமானோடும் சேர்ந்திருக்கின்ற மூர்த்தம் தான் சோமாஸ்கந்தன்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அனுசரணை யாழ் நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம், சைபர் 21-222-29-01.

0: ராய் நாம அண்ணன் தம்பிடா அப்படின்னாலும் நாங்களும் நீங்களும் அண்ணன் தம்பி தான். நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு அண்ணன் தம்பி கிடையில். அதனால சந்தோஷமாக 3 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதூகலம், சூப்பரான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. முதலாவது மணித்தியாலம் முடிச்சு இரண்டாவது மணித்தியாலத்துக்குள் இந்த மணித்தியாலத்துக்குள் வந்திருக்கிறோம். ஸோ இந்த மணித்தியாலத்திலும் அழகான பாடல்கள் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வரப்போகிறோம். 3 மணி வரைக்கும் சந்தோஷமாக எங்களோடு பேசலாம், அலைப்பேற்படுத்தலாம், அதே போல பாடல் வரும் கேட்கலாம், எங்களுடைய நண்பர்களுக்காக பாடலும் கேட்கலாம். ரைட், இன்றைய நாள் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய சுபகாரியங்கள் ஈடுபட இருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். ஸோ இப்பவும் வந்து ஏராளமான பிறந்த நாள் வாழ்த்துக்களும் வந்திருக்கிறது, அதையும் நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். இணைந்து கொள்ளுங்கள். மதிய நேர குதூகலத்தோடு அடுத்தடுத்து சூப்பரான பாடல்கள் வந்து கொண்டிருக்கும். இப்போ அழைப்பில் இன்னொரு நேயர். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் சார். எப்படி
0: எப்படி போகுது வாழ்க்கலாம்? அப்புறம்
1: வாழ்க்கலாம் சூப்பர். அரமஞ்சிக்கு
0: ரொம்ப சத்தமா ஜாலியா பேசுறீங்க போல. என்ன நடக்குது?
1: எப்போ ஜாலியா தான் நிக்க ஒண்ணு.
0: என்ன நடக்குது? வீட்டுல இருக்கீங்களா? வேலையா? போ
1: அடிக்கணக்கு
0: கடையில மட்டும்
1: போயிட்டாங்க. எனக்கு ரஜினிபுரம் படத்துல ஆவி பறக்கும்,
0: ஆவி பறக்கும் டீ கடை.
1: ஆமா,
0: 12 மணி நேரத்துல ஆவி பறந்தா நல்லாதான் இருக்கும்னு.
1: ஆமா ஆமா, டீ டைம்
0: டீ டைம். ரைட் ரைட். ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சிகளுக்கு கண்டிப்பா அந்த பாடல் வரும். ஓகே
1: ஓகே சார்.
0: ஓகே ஓகே. யார் யார் சேர்த்துக்கொள்ளும்?
1: நம்ம வசந்தம் குடும்பம் அனைத்தையும் சேர்த்துக்கோங்க.
0: பொதுவா எல்லாரும் சேர்த்துக்கொண்டு நல்ல பாடல் கேட்போம். சரியா? நன்றி நன்றி நன்றி. நீங்களும் இது போன்ற அலைப்பேற்படுத்தலாம். 3 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளுங்கள். மதிய நேர குதூகலத்தோடு 0112-7575-0112-7575-111 அதே போல பேஸ்புக் பக்கமாக வாங்க உங்களுடைய பதிவுகளை பதிவிடுங்க. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம். இது மதிய நேர குதூகலம். நேரம் 1:14.

0: ஸ்கைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர் கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைத்தது. ஸ்கைடெக் சீல் கோட் நீர் கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ஸ்கைடெக் சீல் கோட்.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும்
3: நினைக்கிறேன்.
1: வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
0: சபிகளுக்கு விருந்தாய், சபிகளுக்கு விருந்தாய், மதிய நேர குதுகுதூகலம். வசந்தம் FM

0: மதியநேர குதூகலத்தோடு சந்தோஷமாக நடந்திருக்கிறோம். நேரம் இப்பொழுது சரியாக 1 மணி கடந்து 25 நிமிடமாக இருக்கிறது. ஏராளமான சொந்தங்கள் எங்களோடு இணைந்திருக்கும் இந்த நேரம். அழைப்பில் ஒரு நேயர் யார் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன்,
0: நல்லா இருக்கிறேன். சூப்பரா போயிட்டு இருக்க. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? ஹலோ
1: ஹலோ, சொல்லுங்க
0: சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்?
1: வாழ்க்கையில நல்லா போகுது.
0: நல்லா போகுது. எந்த பக்கம் போகுது?
1: கிழக்கு பக்கம்
0: போகுது. வடக்கு பக்கம் திருப்பி விட இல்லதா? ஏன் திருப்பணும்? திருப்பணும். நாலு பக்கம் போனாதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஒரே பக்கம் போக கூடாது.
1: ஒரே பக்கம் போக கூடாது.
0: ஓ, இலையில ஊத்துற சாம்பார் மாதிரி எல்லா பக்கம் போகணும்.
1: நாலு பக்கம் போனாதான் சரியா வரும்.
0: ஓ, அந்த மாதிரி தான் போனாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி சரி, ஓகே ஓகே. அப்புறம் சூப்பர். அப்புறம்
1: சாப்பிட்டீங்களா?
0: இப்பதான் சமையல் நடக்குதா? அப்படி என்ன ஸ்பெஷலா சமைக்கிறீங்க? 1 மணி மட்டும் ஒன்றரை மணி மட்டும் என்ன சமைக்கிறீங்க?
1: இல்ல இல்ல, இறைச்சியும் ஈரப்பிளாக்காவும்
0: இறைச்சியும் ஈரப்பிளாக்காவும் சம்பந்தமே இல்லையே.
1: நல்ல கறி தானே?
0: நல்ல கறி தானே? நல்ல கறியா? தனித்தனியா சமைச்சிருக்கணும். ரெண்டும்
1: சேர்த்து
0: இல்ல, தனித்தனியா தான் சாப்பிடும் போது ரெண்டும் சேர்த்து தானே சாப்பிட போறோம்.
1: எல்லாருக்கும்
0: சேர்த்து அப்படியே இந்த இறைச்சி கறி ஈரப்பிளாக்கா கறி எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடறதுக்கு நல்ல ஒரு பாடல் தரேன். சரியா?
1: நல்ல பாடல்.
0: யார் யாரும் சேர்த்துக்கொள்ளலாம்? இளங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான இதனிடத்தில் இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்கோர் விபரங்களையும் கொஞ்சம் அப்படியே ஞாபகப்படுத்தலாம். இப்பொழுது இலங்கை அணி முதலாவது இனிஷியல் துடுப்பட ஆடி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது வரை 139 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 5 விக்கெட்டுகளை இழந்து ஆடுகளத்தில் ஆட்டமிழக்காமல் சோனால் தினுஷ 31 ஓட்டத்தோடும் அதே போல நிரோஷன் டிக்வல்ல 30 ஓட்டத்தோடும் களத்தில் இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இவர்களுக்கு இடையிலான இணைப்பு தேவையாக இருக்கிறது. இலங்கை அணிக்கு 139 ஓட்டங்கள், 5 விக்கெட்டுகளை இழந்து தொடர்ந்தும் ஸ்கோர் பெண்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் நல்ல பாடல்களும் வந்து கொண்டிருக்கும். 3 மணி வரை இணைந்து கொண்டு எங்களோடு பாடல் விரும்பி கேட்கலாம். ஏராளமான சொந்தங்கள் பேஸ்புக் பக்கமாக வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் பாடலை தொடர்ந்து இன்னும் ஏராளமான சொந்தங்களை சேர்த்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம். நேரம்

இடம்பெறும் போது மதியினர் குதூகலத்தோடு நல்ல பாடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பேஸ்புக் பக்கமாக ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறாங்க. அந்த சொந்தங்களையும் நிகழ்ச்சியில் இப்போ இணைத்துக் கொள்ள போகிறோம். எங்களோடு வட்டவலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி சாருஜன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி சாருஜாவா சாருஜனா சாருஜன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அண்ணா எனக்கும் ஒரு நல்ல பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. கிருஷ்ணவேணி வந்திருக்கிறாங்க. மதிய நேர வணக்கம், பாடல்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லி மிஸ்பிதா சரண்யா அஷிபா யோகராணி ரமேஷ் விஜயா தமிழ் செல்வன் அனைவரும் எடுத்துக்கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி திறனிய கலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி இருக்கிறாங்க. அதே போல காளிமுத்து வந்திருக்கிறாங்க. ஹாய் மதிய வணக்கம், மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம் சரஸ்வதி குடும்பம் எல்லா குடும்பத்தையும் சேர்த்து கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொட்டகலை டிரைட்டன் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சந்தோஷமாக ரைட். அதே போல எங்களோடு இருந்திருக்கிறாங்க. யார் வந்திருக்குது? சுகந்தி வந்திருக்கிறாங்க. அண்ணா எனக்கும் ஒரு சூப்பரான பாடல் வேணும், கரோலினாவிலிருந்து சுகந்தி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக எங்களோடு மதிய நேரத்தில் இருந்திருக்கிறாங்க. மணிமாறன் வந்திருக்கிறார். அண்ணா அன்பார்ந்த இனிய மதியினர் வணக்கம், வியாரகலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. ஆகாஷ் வந்திருக்கிறார், கரோலினாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அண்ணா சூப்பரான பாடல்கள், எனக்கும் ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி. ரஞ்சன் உமா வந்திருக்கிறாங்க. மகன் சச்சி சாய் அவர்களுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல எங்களோடு ஸ்ரீதரன் வந்திருக்கிறாங்க, சித்திரன் வந்திருக்கிறாங்க. கந்தப்பாளையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. ஸ்ரீ வந்திருக்கிறார். அண்ணா மதியனர் வணக்கம், நான் வட்டவலையிலிருந்து ஸ்ரீதேவி. நிகழ்ச்சி அருமை, எனக்கும் ஒரு நல்ல பாடல் தாங்கண்ணா அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதேபோல கணபதி மனோகரன் வந்திருக்கிறாங்க. இனிமையான மதிய நேர வணக்கம், எங்களையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதேபோல நசூர் வந்திருக்கிறார், கின்யாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லி. ஜமால் டீன் வந்திருக்கிறார், பொத்துவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களையும் சேர்த்துக்கொண்டு ஒரு நல்ல பாடல் வேணும் மதிய நேர குதூகலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முகமட்ட ஜாரூக் வந்திருக்கிறாங்க. இனிய மதிய பொழுது வணக்கம், அசத்தலான குதூகலமான ஆரம்பம், நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அக்குரணையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அதேபோல மாவனலை நீஷா வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி சூப்பர், எனக்கு ஒரு நல்ல பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி. முல்லைத்தீவிலிருந்து மணிக்கம் ஹல்து மொழியிலிருந்து சிவா சர்மா, பவானி சுப்பிரமணியம் ஐயர், அதே போல அப்சர் அபீரா ருஷி எல்லாருக்காகவும் ருஹி எல்லாருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நடந்திருக்கிறாங்க. அக்கறைப்பற்று பொப்டைலர்லிருந்து நிசார் வந்திருக்கிறாங்க. இனிமையான மதிய நேர வணக்கம்னா, எனக்கு ஒரு நல்ல பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நடந்திருக்கிறாங்க. அதேபோலதான் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் 102.6 102.8 அலைவரிசையில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த சொந்தங்கள் தொடர்ந்து மழை ஏற்படுத்தலாம். அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க, உங்களுடைய பதிவுகளை நிகழ்ச்சியில் பதிவிடுங்க. உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் எங்களுடைய அன்பார்ந்த சொந்தங்கள் தெளிவாக துல்லியமாக வசந்தம் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. www.vasantham.lk அப்படின்ற இணையதள முகவர் இருக்கிறது. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்பதற்கு சந்தோஷமாக இருந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதூகலம், நேரம் 1:35. இவ நிகழ்ச்சியில் வருகிறது சில்லுன்னு ஒரு காதல் திரைப்பட பாடல்.

0: சொந்தம் FM 102.6 102.8 வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம். அனுசரணை கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

0: இனிய நேர குதுகுதூகலம். திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மலையாளத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வருகிறார் இயக்குனர் சங்கர். பிரம்மாண்ட இயக்குனராக பெயர் போன சங்கர் இயக்கிய இன்னும் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் இந்த முதல்வன். முதல்வன் திரைப்படத்திலிருந்து வருகிறது ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் சங்கர் மகாதேவனோடு சேர்ந்து கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடிய பாடல்.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே இயக்குனர் சங்கர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். நாங்க தெரிவு செஞ்சிருக்கிறோம் ரைட்டா. அவர் இயக்கிய திரைப்படங்களிலிருந்து சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக ஒரு மணித்தியாலம் வந்து கொண்டிருக்கும். எப்பொழுதுமே பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு சொன்னா அது சங்கர் தான். நல்ல பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. மதிய நேர குதூகலத்தோடு நேரம் 1:49. இப்போ ரத்னபுர பக்கம் போயிட்டு வரலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுரேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா
0: இருக்கிறோம். ரைட், அப்ப சுகமா சுகமா சுடிதார எல்லாம் பாட்டு பாடல
1: தானே?
0: இல்லனா இல்ல சுரேஷ், என்ன செய்றீங்க இப்போ?
1: இப்ப காவத்தில் இருக்கிறாங்க,
0: பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. ரத்னபுரம் இருந்து காவத்துக்கு போயிட்டீங்க?
1: அண்ணாவோட
0: சேர்ந்து
1: இருக்கீங்க?
0: சூப்பர். அப்புறம் வாழ்க்கையில எப்படி போகுது? வேலையில எப்படி போகுது?
1: வாழ்க்கை
0: சூப்பரா போயிட்டு இருக்காங்க.
1: தொடர்ந்து
0: நிகழ்ச்சிகளுக்கு நல்ல ஒரு பாடல் இருக்கிறது, யார் யார் சேர்த்துக்கலாம் சுரேஷ்? நன்றி. இதில் எடுத்திரப்பட பாடல் வருகிறது தேவாவின் சீல்.

0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்ற செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: தற்போது நிலவும் காற்றுடன் கூடிய காலநிலை மற்றும் பாடசாலை விடுமுறை காரணமாக சிறுவர்கள் அதிகளவில் பட்டமிடுவதில் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் பட்டமிடுவதால் ஏற்படும் விபத்துக்கள் அதிகளவில் பதிவாகி வருவதால் சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறு சுகாதாரத்துறையினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுவர்கள் பட்டம் விடும்போது அதனுடன் தொடர்புடைய விபத்துக்கள் அதிகளவில் இடம்பெறுவதாக சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் பிரதீப் ரத்னசேகர தெரிவித்துள்ளார். குழுவாக பட்டம் விடும்போது ஏற்படும் மோதல்கள் மற்றும் விழுதல், உயரமான இடங்களில் இருந்து பட்டம் விட முயற்சிக்கும் போது ஏற்படும் விபத்துக்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பட்டத்தின் நூல், உயர் மின்னழுத்த மின்கம்பிகளில் சிக்கி மின்சாரம் தாக்கி தீக்காயங்களுடன் சிறுவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. எனவே உயர் மின்னழுத்த மின்கம்பிகள் காணப்படும் பகுதிகளில் சிறுவர்கள் பட்டமிடுவதை தடுப்பது பெற்றோரின் பொறுப்பு எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மத்திய கிழக்கு சிறப்பு தூதர் ஜாரட் குஷ்னர் இஸ்ரேலுக்கு சென்றுள்ளார். காசா பகுதியில் போர் நிறுத்தம் மற்றும் அமைதியை ஏற்படுத்துவதற்காக முன்வைக்கப்பட்டுள்ள அமெரிக்காவின் சமாதான திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் நோக்கில் அவர் இஸ்ரேலுக்கு சென்றுள்ளார். எகிப்தில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரே அவர் இஸ்ரேலுக்கு சென்றுள்ளார். ஹமாஸ் அமைப்பின் புதிய அரசியல் தலைவர் கலீல் அல் ஹையாவுடன் நேற்று சுமார் 2 மணி நேரம் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். காசாவில் ஹமாஸ் அமைப்பை நிராயுத பாணியாக்குதல், இஸ்ரேலிய ராணுவத்தை வெளியேற்றுதல் மற்றும் காசாவை புதிய சிவில் பலஸ்தீன நிர்வாகத்தின் கீழ் மீள கட்டியெழுப்புதல் ஆகியவை அமெரிக்க திட்டத்தின் முக்கிய அம்சங்களாகும். இந்த சமாதான திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஹமாஸ் நிபந்தனையுடன் இணக்கம் தெரிவித்துள்ளதுடன் இஸ்ரேலிய தாக்குதல்களை நிறுத்துவதற்கும் இஸ்ரேலிய படைகளை வெளியேற்றுவதற்கும் தெளிவான உத்தரவாதம் தேவை என தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மனித்தியால செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மாதுரமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
6: நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூருக்கு போனால் வாசலிலே இருக்கிற அந்த தண்ணீர் வருகிற அந்த நீரோட்டத்திலே தான் கால்களை கழுவிக்கொள்கிறோம். தண்ணீர் விடாய்த்தால் தாகம் வென்றால் அந்த தண்ணீரைத்தான் குடித்துக் கொள்கிறோம். நீர்க்குழாயிலே வருகிற தண்ணீர் கழுவுவதற்கும் சுத்தம் செய்வதற்கும் உதவுகிறது. பசி போக்குவதற்கும் தாகத்தை தீர்ப்பதற்கும்

0: இருக்கிறது. இதை போலத்தான் நல்லூரம் பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று விட்டால் நம்முடைய பற்றுக்கள் நீங்கி விடுகிறது. பிறகு அவனுடைய திருவருளால் இன்பம் மேலோங்குகிறது. பற்றுக்கள் போகவும் அவனுடைய திருவருள் வேண்டும். அதை போல பேரின்பம் கிடைப்பதற்கும் அவனுடைய திருவருள் வேண்டும். அவனுடைய திருவருள் வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் நல்லூரானை சரணடைய வேண்டும்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அனுசரணை யாழ் நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். சைபர் 21-222-29 சைபர் 1.
2: சபிகளுக்கு விருந்தாய் சபிகளுக்கு விருந்தாய்.

0: சூப்பரான பாடல் வந்து போயிருந்தது. இந்த மூன்றாவது மலையாளத்தின் முதல் பாடலாக தசாவதாரம் திரைப்பட பாடல் கேட்டிருக்கிறோம். ஹிமேஷ் ரேஷ்மியாவின் இசையில் பாடல் வந்திருந்தது. கமல்ஹாசனோடு சேர்ந்து நம்ம மகாலட்சுமி பாடலை பாடியிருந்தார். இணைந்திருப்பது மதிய நேர குதூகலத்தோடு. நேரம் சரியாக 2:12 ஆகி இருக்கிறது. நாங்க அப்படியே புல்மோட்டை பக்கம் போயிட்டு வரலாம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க கபூர்?
1: நல்ல சுகமா இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறீங்க. காத்து அடிக்குதா ஒரு பக்கம்? கொழும்பு பகுதியில அப்படி நிறைய இடங்கள்ல காத்து காலம் அப்படின்றதுனால சின்னவங்க நிறைய பேர் பட்டம் விடுறாங்க. அதுல சிக்கல்கள் அப்படி சிக்கி நிறைய பேர் கொஞ்சம் காயமாகறது அப்படி இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதனால காத்து காத்து வாங்க போனோம். கவிதை வாங்கி வந்தோம். சத்தம் எல்லாம் வந்துடணும் வந்துடணும். அப்புறம் வேலையில எப்படி போகுது கபூர்? இப்ப பாட்டு கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. வளமையா உங்க சைக்கிள் கடைக்கு எந்த டைம்ல கொஞ்சம் நிறைய பிசினஸ் வரும்? பின்னேரமா அல்லது காலையிலயா மதிய நேரமா? காலையில வரும். என்ன நைட்டுக்கு நைட்டுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு காலையில வேலைக்கு போறப்பதான் ஐயோ காத்துல சைக்கிள்ல காத்துல இருந்து வருவாங்க. அன்னைக்கு போகும்போது அதெல்லாம் பார்த்து கொண்டு போகணும்
1: இல்லன்னா
0: எல்லாருக்கும் வந்த சிக்கல் தான். சரி சரி ஓகே ஓகே கபூர். அப்ப சந்தோஷம் தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நல்ல பாடல் ஒன்று வருகிறது. யார் யாரும் சேர்த்துக்கொள்ளும்? பாடல் கபம் அப்படியே சைக்கிள் கடை கபூர் கடையில நல்ல சத்தமா போடுவோம் வசந்தத்தை. சரியா கூட்டி விடுங்க. நல்ல ஒத்த கடை ரோசா நல்ல பாட்டு ஒன்று போடுறேன். தொடர்ந்து வந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதுகலம். சூப்பரான பாடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். 0-1-1-2-7-7-5-0-0-1 அதே போல 0-1-1-2-7-7-5-1-1-1 கலப்பை ஏற்படுத்துங்கள். அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். அதே போல இந்திய மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி பற்றியதான ஸ்கோர் பரங்களையும் உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.

பிரைட் மருந்து திரைப்பட பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். சூப்பரான பாடல். சாய் சரண் அவரோடு சேர்ந்து பூஜா பாடலை பாடியிருந்தாங்க. டி மான் இசையில் பாடல் வந்து ஒளி தோய்ந்திருக்கிறது. பிரைட் சந்தோஷமாக இருந்து கொள்ளுங்கள். 3 மணி வரைக்கும் இது மதிய நேர குதூகலம். உமார் வந்திருக்கிறாங்க. ஹாய் அண்ணா, மதிய நேர வணக்கம். நான் எங்கட பிள்ளைக்கு மஞ்ச பலூன் பாடலை தாங்கண்ணா. எங்கட பிள்ளைகளுக்கும் ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லியிருக்கிறாங்க. இருக்கிற எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய ஒரு ஹாய் சொல்லிக்கலாம். எப்படி இருக்கீங்க, ஜாலியா இருக்கீங்களா? அதே நேரத்தில் ரொம்ப சத்தமா நாங்களும் நிகழ்ச்சி கொண்டிருக்கிறோம். அண்ணா எங்களை என் பிள்ளைகளோட பேரை சொல்லி ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜைனா, சிக்ரா, அதே போல ஜாய்பா, 3 பேர் இருக்கிறாங்க. ரைட், எல்லாருக்கும் பெரிய ஒரு ஹாய் சொல்லிக்கிறோம். ரைட், தொடர்ந்து வசந்தம் கேளுங்க. சந்தோஷம் எங்களோட இருந்து கொண்டமைக்கு. அதே போல பவன் வந்திருக்கிறாங்க. அண்ணா சூப்பர், விஜய், அபுல் ஹாசன், இதமான இனிதான மதிய நேர வணக்கம். மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு அம்மா குழந்தாய், அப்பா செல்லத்துறை, மாமி தெய்வானை, மனைவி நிர்மலா தேவி, மகன் பவன் ராஜ், மகள் துஷ்யந்தினி, லிதுஷரன் அனைவரையும் நினைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வட்டக்கோட விமலேந்திரன் எங்களோடு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க. அதே போல மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் எங்களையும் நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நிமல் வந்திருக்கிறாங்க. அதே போல காளிமுத்து வந்திருக்கிறார், கொட்டகலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி வாசன் வந்திருக்கிறாங்க. மதிய வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கருப்பையா சீனிவாசன் பரமத்தி வேலூர் தென்னிந்தியாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்கிறாங்க. ரைட், எங்கிருந்தாலும் சந்தோஷமா சத்தமா வந்து வசந்தம் கேளுங்க. உங்களோடு நாங்கள் எப்பொழுதும் இணைந்திருப்போம். ரைட், அதே போல சுகந்தி வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி எங்களோடு. இனிமனு மேலாளமான சொந்தங்கள் வந்திருக்கும் இந்த நேரம் எங்களோடு ராஜ்குமார் இருந்திருக்கிறாங்க. பகவந்த் அல்லாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்னையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்திருக்காங்க. டினேஷ் அஸ்வின் வந்திருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருக்கண்ணா நிகழ்ச்சி, என்னையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளுங்க, நல்ல பாடல் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் எங்களோடு சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. அதே போல திருப்பூர் சோமசுந்தரம் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொள்வதாக சொல்லி அஸ்வினி வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களையும் இணைத்துக்கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. எல்லா சொந்தங்களையும் இணைந்து கொண்டு நாங்கள் பாட தர தயாராக இருக்கிறோம். என்ன குளறுது? அதே போல 0112275001 0112275111 வழியாக எங்களோட அழைப்பு ஏற்படுத்துங்கள். உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் www.vasantamfm.lk அப்படின்ற இணையதள முகவரி இருக்கிறது. சந்தோஷமாக நீங்கள் தெளிவாக துல்லியமாக பாடல் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க, நிகழ்ச்சியில் பாடல் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நேரம் 2:21. இப்போ நாம டீ கடை பக்கம் போயிட்டு வரலாம்.

0: நம்பி வாங்க.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM 102.6 102.8
2: சபிகளுக்கு விருந்தாய் சபிகளுக்கு விருந்தாய்.

0: இசையில் பாடல் வந்திருந்தது வெற்றிவேல் திரைப்பட பாடல். ஸ்ரேயா கோஷல் பாடலை பாடியிருந்தாங்க. நடந்திருப்பது மதியநேர குதூகலத்தோடு. நேரம் 2:31. அலைபலி போற நேரம் எங்களோடு பேசுறதுக்கு வணக்கம். ஹலோ.
1: ஹலோ, அன்பான மதிய வணக்கம் விஜய் சார் அவர்களுக்கு. நான் கம்பாயிலிருந்து அப்துல் மஜித் பேசுறேன் சார்.
0: அப்துல் மஜித் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமேகன் சார், நல்ல ஒரு மலையோடு பேஞ்சு கொண்டிருக்கீங்க சார் கம்பாயில.
0: அப்படியா? கம்பாயில மலையோட மலையா?
1: சூப்பர் மலை,
0: சூப்பர் மலை. எல்லா இடமும் மலைதான் போலனே?
1: கடவுள்
0: சில
1: வேலை
0: சந்தோஷமா. எப்படி வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு?
1: எல்லாம் நல்லபடி போய் கொண்டீங்க விஜய் சார். நீங்க அப்படி நல்ல சுகமாயிருக்கீங்களா விஜய் சார்?
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் மஜித்.
1: பேசுறது கிடைக்கிறதே எனக்கு வெறிய ஒரு சந்தோஷம்.
0: அப்படியா? அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நாங்க கம்பா பக்கம் வந்தா பாப்போம். சரியா?
1: கண்டிப்பா வாங்க சார்.
0: ரெண்டு ரெண்டு அப்புறம் கடையில நினைக்கிறீங்க?
1: இல்ல இல்ல சார், நான் தனியார் வங்கி ஒன்று இல்ல, சீக்யூரிட்டி கார்டா வேலை
0: செய்யறேன். சரி சரி, ரொம்ப ரொம்ப நல்ல. அப்படி பத்திரமா வேலை செய்யுங்க. இப்ப 4 or 5 மணிக்கு ஓஃப் ஆயிருவீங்க? அப்படியா?
1: இல்ல சார், 6:45 தான்.
0: 6:45 தான். ஓஃப், பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. உங்களுடைய அப்படியே எந்த சோகமும் இல்லாம, எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாம நல்ல பாட்டு வந்துட்டே இருக்கும். நிகழ்ச்சி தொடர்ந்து
1: அருமையான பாட்டை கொண்டு, அருமையான பாட்டுகளை போட்டுக்கொண்டிருக்கீங்க சார். உங்களோட பாட்டுகளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது.
0: ரொம்ப
1: குளத்தை மீனே கடிக்க போறேன் பாரு.
0: சரி சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நல்ல ஒரு பாடல் இருக்கிறது. இந்த பாடல் யார் யாருக்கு அசைத்துக்கொள்ள?
1: இந்த பாடலை கேட்பது சார், அன்பான ஆசிரியர் தோப்பூர் அனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் செல்வன் அவர்களுக்கும், அன்பு தம்பி மொய்டினுக்காவும், குழு 14 சகோதரி மும்தாஜி பேன் அவரது முகமது சயீத் செல்வம் ஆளுக்காவும், சிரிப்புக்கு சொந்தக்காரி சகோதரி பரித்துறை அருள்மொழிக்காவும், மாமனல்ல சகோதரி மிஷா குடும்பத்துக்கும், வத்தலை ஐயா கண்ணு, புல்மோட்டை சைக்கிள் கார கபூரும், மருதமுனை பதுவுதி, இவர் அனைவரையும் சேர்த்துக்கொண்டு உங்களையும் சேர்த்துக்கொண்டு பாடலை கேட்போம் சார். நீங்க வாய்ப்பு தந்ததுக்கு உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தோஷமா இருக்கிறது.
1: வணக்கம்.
0: வணக்கம். ரைட். அதே போல இப்பொழுது இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது பற்றி நாங்கள் உங்களுக்கான தகவல்களை தந்து கொண்டிருக்கிறோம். இலங்கை அணி இப்பொழுது 188 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 5 இழந்து சிறப்பாக துடுப்பாட்டை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். டிக்வெல்ல அவரோடு சேர்ந்து எங்களுடைய துடுப்பாட்ட வீரர் சோனால் தினுஷ் சிறப்பாக துடுப்பாட்டை ஆடிக்கொண்டிருக்கிறார். அவர் 53 ஓட்டங்கள், நிரோஷன் டிக்வெல்ல 55 ஓட்டங்களோடு களத்தில் இருக்கிறார்கள். சோனால் தினுஷ் 109 பந்துகளுக்கு 53 ஓட்டங்கள், 3-4 ஓட்டங்கள் அணங்களாக. அதே போல நிரோஷன் டிக்வெல்ல 84 பந்துகளுக்கு 62 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார், 5-4 ஓட்டங்கள் அணங்களாக. மிக சிறப்பான இணைப்பாட்டம் ஒன்று இப்பொழுது பெறப்பட்டிருக்கிறது இலங்கை அணிக்காக. 195 ஓட்டங்கள் இப்பொழுது 5 இழந்து இன்னும் 267 ஓட்டங்கள் இந்திய அணியின் ஓட்ட எண்ணிக்கையை சமப்படுத்துவதற்கு தேவையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். உடனுக்குடனான ஸ்கோர் பங்களங்களும் வந்து கொண்டிருக்கும். இன்று 3வது நாள் போட்டி என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். 3 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதூகலம். சூப்பரான பாடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இப்போ நாம கேட்க போறது பூக்காரா, சூப்பரான ஒரு பாடல். நேரம் 2:34.

0: மக்களின் சுவாசம் வசந்தம் FM 102.6
1: பிரைடெக்ஸ் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக்ஸ் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் சீல் கோட்.
0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
2: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
3: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகிரோசிவ்.

இன்றைய மணித்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் த டேயாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் இயக்குனர் சங்கர். அவர் இயக்கிய திரைப்படங்களிலிருந்து சூப்பரான பாடல்கள் ஒரு மணித்தியாலமும் வந்து கொண்டிருக்கிறது. இது பாய்ஸ் திரைப்பட பாடல். ஏ ஆர் ரஹ்மான் இசையில் பாடல் வருகிறது.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. ரைட், சூப்பரான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. மனதின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக இன்றைய நாளில் சொல்லித்துக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் சங்கர். அவர் தயாரித்த திரைப்படங்கள் இருந்து சூப்பரான பாடல்கள் ஒரு மனதின் வந்திருக்கிறது. இப்போ வந்து போனது போயிஸ் திரைப்பட பாடல். ரைட், அப்படியே நிகழ்ச்சி நிறுத்தி நேயர்களோடு வந்திருக்கிறாங்க. மஸ்கிலியை பக்கம் போயிட்டு வரலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம. வணக்கம.
0: வணக்கம். வணக்கம். ஏன் இத்தனை வணக்கம்?
1: எங்க சுந்தரத்துக்கு எத்தனை முறை சொன்னாலும் தீராது.
0: எத்தனை வணக்கம் சொன்னாலும் பத்தாது என்ன?
1: என்ன
0: சொல்லுது? மழையா வெயிலா?
1: சார், இப்படிதான். மழையும் பெய்யுது, கொஞ்சம் நிக்கிது. மழையான வெயில் கிடையில வளர்ந்தாலும் பெய்யுது, நிக்கிது
0: நிக்கிது பெய்யுது. அப்படிதான்.
1: வரும்
0: வராது. வெயில் எப்ப வரும் வராதுன்னு தெரியாது, மழை எப்ப வரும் வராதுன்னு தெரியாது. அப்படி ஒரு கிளைமேட்டா இருக்கு.
1: ஆமா, அப்படிதான்.
0: சரி சரி, ஓகே. அப்புறம் கூட உங்களோட வேலை எல்லாம் டிஸ்டர்ப் இல்லாம போகுதா?
1: சேர்த்து
0: நல்ல ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடல எல்லாரும் சேர்த்து கொண்டு கேப்போம். சரியா?
1: பேர் ரெண்டு மூணு பேர் மட்டும் சொல்லிடுவோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க. நீங்களும் எங்களோடு சந்தோஷமாக பயன்படுத்துங்கள். 3 மணி வரைக்கும் இன்னும் ஒரு பாடல் தான் இருக்கிறது. தொடர்ந்து வந்து நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் வரும். எனவே எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் எங்களோடு சந்தோஷமாக அலைப்பேற்படுத்தி பாடல் விரும்பி கேட்கலாம். எனவே சூப்பரான பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். நேரம் இப்பொழுது சரியாக 2:51 ஆகிறது. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இந்த பாடல் கேட்போம்.

ரைட், அது கட்சி சேர சூப்பரான பாடல் ஒன்று கேட்டுறோம். நம்மளுடைய சாயின் இசையில் பாடல் வந்திருந்தது. ஸோ நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ள வேண்டிய நேரம் இப்போ வந்திருக்கிறது. அதற்கு முன்பாக ஒரு பிறந்தநாள் வாழ்த்து எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மோதிரையில் இருக்கக்கூடிய சுயேன் தனது 4வது பிறந்த நாளை இன்று மோதிரையில் உள்ள தமது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை அம்மா, அப்பா, அம்மம்மா சட்குணம், சித்தி கோகிலவதனி வர்தனி, அதே போல சித்தா அஜித்குமார் மற்றும் லிஷாலினி மதுமித்ரா ஆகியோர்கள் சகல சித்திகளும் பெற்று நீடூழிகாலம் வாழ்கவென சந்தோஷமாக வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் அவரையும் சந்தோஷமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வசந்தம் சார்பாக இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சுயேனுக்கு 4வது பிறந்த நாள் அப்படின்றத நாங்களும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ரைட், ஒழிக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ள போறேன். ஸோ இன்றைக்கு வந்து போட்டுத்தாக நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக வந்திருக்கிறாங்க, நம்ம ஆனந்தி வந்திருக்கிறாங்க, நல்ல பாடல்கள் அதே போல நல்ல தகவல்களோடு இன்றைக்கு தனியாக வந்திருக்கிறாங்க. ரைட், தொடர்ந்தும் சூப்பரான பாடல்கள் வரும். எனவே இன்றைய நாள் எங்களுடைய மதிய நேர குதூகலத்தோடு இணைந்து கொண்ட பாடல் விரும்பி கேட்டு அதே போல ஃபேஸ்புக் பக்கமாக வந்த அத்தனை சொந்தங்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகளோடு இன்னும் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களோடும் வாழ்த்துகளோடும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்கள் அன்பின் MP விஜய். தொடர்ந்தும் வசந்தத்தோடு நடந்திருக்கலாம்.

0: சிறுலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இலங்கை மத்திய வங்கி கடந்த வாரம் வெளியிட்ட பொருளாதார தரவு அறிக்கையின்படி கொழும்பு பங்குச் சந்தையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி பதிவாகியுள்ளது. அதன்படி அனைத்து பங்கு விலைச்சூட்டன் 1.38% அதிகரித்து 21,623.17 பதிவாகியுள்ளது. SNBSL 20 சூட்டனும் 1.3% அதிகரித்து 6,65.72 பதிவாகியுள்ளது. இதேவேளை வர்த்தக வங்கிகள் தங்களது முன்னணி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் சராசரி நிறைவிடப்பட்ட முதன்மை கடன் வட்டி விகிதம் 10.95% அதிகரித்துள்ளது. எனினும் வங்கிகளுக்கு இடையிலான தினசரி பணச்சந்தையின் சராசரி நிறைவிடப்பட்ட அழைப்பு பண வட்டி விகிதம் 8.80% சிறிதளவு குறைந்துள்ளது. திரைசேர் உண்டியல் ஏலத்தில் வழங்கப்பட்ட தொகையை விட 2.8 அதிகமான கேள்வி கிடைத்துள்ளதுடன் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு சொந்தமான அரசு பிணையங்களின் ரூபாய் பெறுமதியும் சுமார் 0.7% அதிகரித்துள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் உள்ள அசோக்தாம் கோயிலில் இன்று அதிகாலை ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கோயிலில் நடைபெற்ற சமய வழிபாடுகளில் கலந்து கொள்வதற்காக பெருமளவான பக்தர்கள் திரண்டிருந்த போதே இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. கோயில் வளாகத்தில் மின்கம்பம் ஒன்று முறிந்து மின்கம்பி பக்தர்கள் மீது விழுந்ததாக பரவிய வதந்தியைத் தொடர்ந்து மக்கள் பதற்றமடைந்து ஓடியதால் கூட்டு நெரிசல் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பெண்கள் வரிசையில் ஏற்பட்ட கடும் நெரிசலில் சிலர் கீழே விழுந்ததையடுத்து அவர்கள் மீது மேலும் பலர் விழுந்ததால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் பாதுகாப்பு தடுப்புகளுக்கும் கடும் அழுத்தம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் பீகார் போலீசாரும் மாவட்ட நிர்வாகமும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
5: மக்கள் கூடிய
0: மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
6: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
7: நிமிர்ந்த நடை.

அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. முருகனுக்கும் சூரபன்மனுக்கும் இடையிலே நடந்த சண்டையிலே யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்று சொல்ல முடியாது. பொத்தம் பொதுவாக பார்த்தால் முருகன் வென்றான், சூரன் தோற்றான் என்று சொல்லிவிடலாம். ஆனால் கச்சியப்பருடைய வாக்கின்படி பார்த்தால் சூரபன்மன் வந்திருக்கிறான் என்றுதான் சொல்ல முடிகிறது. ஏனென்று நினைக்கிறீர்களா? மற்ற சண்டைகளைப் போல பகைவன் இங்கே அழியவில்லை. பகைவன் வேற்றுருக் கொள்கிறான். பகை மறந்து ஆண்டவனுக்கு அணுக்க தொண்டன் ஆகிவிடுகிறான். முருகப்பெருமான் அவுணனாகிய சூரனது வடிவத்தை மாற்றினானே தவிர அவனை அடியோடு நாசம் செய்யவில்லை. சூரபன்மன் தான் முருகனுடைய சேவற்கொடியாக இருக்கிறான். சூரபன்மன் தான் முருகனுடைய மயில் வாகனமாக இருக்கிறான். நெல்லையம்பதியிலே வீற்றிருக்கின்ற முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திற்கு வந்து அவனை தொழுதாலே போதும், தீயவர்கள் கூட தூயவர்கள் ஆகிவிடுவார்கள்.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அனுசரணை யாழ் நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ், இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம், சைபர் 21 222 29 சைபர் 1.
1: Best live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.

வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான சந்தோஷமான மாலை நேர வணக்கம். என்றும் வாரத்தின் முதல் நாள் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கும் பேச போறோம். உள்நாட்டுல என்ன நடக்குது, வெளிநாட்டுல என்ன நடக்குது, எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா 102.6 அலைவரிசைகளில் தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க. 5 மணி வரைக்கும் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில் வந்து எரிபொருளின் விலை வந்து மீளாய்வு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. எரிசக்தி அமைச்சர் அருண கருணாநிதி வந்து தெரிவித்திருக்காரு. சர்வதேச சந்தையில் வந்து எரிபொருளின் விலை வந்து உயர்வு மற்றும் காப்புறுதி போக்குவரத்து செலவுகள் அதிகரித்ததன் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக வந்து அவர் வந்து தெரிவித்திருக்காரு. எரிபொருள் இறக்குமதிக்காக செலவிடப்படும் தற்போதைய செலவுகளை ஆய்வு செய்த பின் அரசாங்கத்திடம் புதிய மானியத்தை கோருவதற்கோ அல்லது எரிபொருளின் விலையை திருத்துவதோ உள்ளிட்ட மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கோ எரிசக்தி அமைச்சு வந்து தீர்மானித்துள்ளதாகவும், இதேவேளை வந்து மேற்கு ஆசிய போர் தொடங்கி பிப்ரவரி மாதம் ஒப்பிடுகையில் வந்து எரிபொருளின் விலைகள் வந்து தற்போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 48% வந்து அதிகரித்துள்ளதாகவும் இலங்கையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் வந்து தெரிவித்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நெல் கொள்வனவு செயற்திட்டத்தின் கீழ் வந்து இதுவரை மட்டும் 33,666 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக வந்து நெல் சந்தைப்படுத்துதல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலன் வந்து தெரிவித்திருக்காரு. இதில் வந்து அதிகளவான நெல் வந்து அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் இருந்தே கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி நெல் கொள்வனவு சந்தைப்படுத்தல் சபையினால் நெல் கொள்வனவு செய்யும் பின்னணி பணிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும், பல பகுதிகளில் வந்து நெல் அறுவடை நிறைவடைந்துள்ள போதிலும் வந்து புலனறுவை மற்றும் அனுராதபுரம் குருநாகல் மற்றும் புத்தளம் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து தற்போது வந்து நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் வந்து இவர் வந்து தெரிவித்திருக்காரு. அதே நேரம் வந்து கொழும்பில் 9 பகுதிகளில் அமைந்துள்ள வந்து 14 மாடிகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து தவறி விழுந்த 12 வயதுடைய சிறுவன் ஒருவர் வந்து உயிரிழந்திருக்காரு. குறித்த சிறுவன் வந்து அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து மேல் மாடியில் அமைந்துள்ள நீச்சல் தடாகத்தின் அருகே வந்து மேலும் சில சிறுவர்களுடன் நின்று சுற்றுப்புறத்தை பார்த்து கொண்டிருந்த போது வந்து தவறி விழுந்ததாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. உயிரிழந்த சிறுவர் வந்து கொழும்பு 9 பிரதேசத்தை சேர்ந்தவர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வந்து போலீசார் வந்து தகவல் தெரிவித்திருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. 102.6 அலைவரிசையின் ஊடாக

திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு நேரம் பாத்தீங்கன்னா மாலை 3 மணி கடந்து 24 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலும் நிறைய விடயங்களை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் வந்து பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோய்களில் 5வது இடத்தில் உள்ள கர்ப்பப்பை மற்றும் வாய் புற்றுநோயை கண்டறிவதற்கு அதற்காக சிகிச்சை சேவைகளை முன்னெடுப்பதற்காகவும் அவசியமான 12 இயந்திரங்களை வந்து சிகிச்சை நிலையங்களுக்கு வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசவின் தலைமையில் வந்து ஆண்மையில் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சினால் இந்த நிகழ்வு வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த 12 இயந்திரங்களுக்காக சுகாதார அமைச்சினால் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 72 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் வந்து தெரிய வந்திருக்கு. மற்றும் யாழ்ப்பாணம் குருநாக்கள் மற்றும் கண்டி மாத்தரை கம்பகா ஆகிய முனராகலை புத்தளம் ஆகிய சிகிச்சை பிரிவுகளுக்கு வந்து இந்த இயந்திரங்கள் வந்து வழங்கப்பட்டுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. அதே நேரம் வந்து இந்த ஆண்டில் இதுவரை மேற்கொண்ட பரிசோதனைகளில் வந்து பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்களில் சுமார் 10% வந்து போதைப் பொருள் பயன்படுத்தி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேல் தென் வடமேல் மற்றும் சப்ரகமோவா ஆகிய மாகாணங்களை உள்ளிட்ட வகையில் வந்து இந்த சோதனை வந்து நடத்தப்பட்டிருக்கு. தேசிய போக்குவரத்து நிறுவனத்தின் தலைவர் வந்து தெரிவித்திருக்காரு. பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை இலக்காக கொண்டு இதுவரை வந்து 7602 பரிசோதனைகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இவ்வாறு நடத்தப்பட்ட பரிசோதனைகளில் வந்து 5 முதல் 10% வந்து போதைப் பொருள் பயன்படுத்தி இருப்பதாக வந்து கண்டறியப்பட்டுள்ளதாகவும் வந்து அவர் வந்து தெரிவித்திருக்காரு. அதே நேரம் வந்து கடந்த 7 ஆண்டுகளில் வந்து சுமார் 1178 கைதிகள் வந்து சிறைச்சாலைகளில் இருந்து தப்பி சென்றுள்ளனர் என வந்து இலங்கை சிறைச்சாலை திணைக்களத்தின் அறிக்கை ஒன்று வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அறிக்கையின்படி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2019 வந்து 153 கைதிகள் வந்து வெளியாகி இருக்காங்க. அதே நேரம் வந்து 2025 வந்து 186 பேர் வந்து தப்பி சென்றுள்ளதாகவும் இதுவரை சுமார் வந்து 474 கைதிகள் வந்து மீண்டும் பிடிபட்டுள்ள நிலையில் வந்து 734 பேர் வந்து சுதந்திரமாக நடமாடி வருவதாகவும் வந்து தெரியப்பட்டிருக்கு. இதே மாதிரியான தகவல்களோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக.

வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். டேக் கேர், டேக் கேர். பாதுகாப்பான பயணத்திற்கு

எங்கேயும் காதல் திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோய்க்கிறது. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில் வந்து நிறைய பாடசாலைகளுக்கு வந்து விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு. பாடசாலை விடுமுறையில் உள்ள மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும் என வந்து சிறுவர் வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் பிரதிநிதி ரத்னசேகர வந்து அறிவுறுத்தல் விடுத்திருக்காரு. பட்டம் விடுவதால் வந்து அனர்த்தங்கள் வந்து பிள்ளைகளில் முகம் கொடுக்கக்கூடும் சம்பவங்கள் வந்து அதிகமாக வந்து பதிவாகி வருகின்றன. கவனக்குறைவாக பட்டம் விடுவதால் வந்து உயிருக்கே ஆபத்து ஏற்படும் நிலையில் இருப்பதாக வந்து அவர் வந்து எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு. உயரமான இடங்களிலிருந்து பட்டம் விடும்போது வந்து கீழே விழ நேரிடலாம் மற்றும் வந்து பட்டம் விடுவதால் வந்து மின்சார கம்பிகளுடன் தொடர்பு கொண்டால் அந்த நூல் வழியாக வந்து மின்சாரம் நபர்களுக்கு பாயக்கூடும். இதனால் வந்து பாடசாலை விடுமுறையில் வந்து பிள்ளைகள் வந்து தவறான விளையாட்டுகளில் ஈடுபடுகிறார்களா என்பது குறித்து பெற்றோர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வந்து அவர் வந்து தெரிவித்திருக்காரு. அதே நேரம் வந்து பெற்றோரின் அனுமதியின்றி மாணவர்களை நேர்காணல் செய்யக்கூடாது என வந்து ஊடகங்களுக்கு வந்து கல்வி அமைச்சு வந்து கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்த ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசை பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் அவர்களது பெற்றோர்கள் அல்லது ஆசிரியர்களின் முறையான அனுமதியின்றி ஊடகங்கள் நேர்காணல்கள் செய்யப்படுவதை தடுத்து கல்வி அமைச்சு வந்து கடும் எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க. பரீட்சை முடிந்த பிறகு வந்து மாணவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் பரவப்பட்டு அவர்களது பலரது வந்து கேலிக்கும் கிண்டலுக்கும் வந்து உள்ளாகி இருப்பதாக கண்டறியப்பட்டு இந்த நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டுள்ளதாக வந்து கல்வி அமைச்சு வந்து தெரிவித்திருக்காங்க. இதே மாதிரியான தகவல்களோடு தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் கோட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: நண்பன் திரைப்படத்திற்காக பாடல் ஒடித்துகிறது. நேரம் மாலை 3:46.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன்.

0: 2.8 வசந்தம் FM. வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: முன்னாள் பாராளுமன்ற

0: அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டு தொடர்பிலேயே இவ்வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் அழைக்கப்பட்டது. இதன்போது விசாரணைகளை மேற்கொள்ளும் கருவா தோட்ட போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கையில் இச்சம்பவம் தொடர்பான விசாரணை நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டு ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்காக விசாரணை ஆவணங்கள் சட்டம் அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இதற்கமைய இந்த வழக்கை மீண்டும் நவம்பர் மாதம் 2 அழைப்பதற்கு உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் குறித்த நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை அறிவிக்குமாறும் உத்தரவிட்டார்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: அமெரிக்க நடிகை ஹேடன் பெனட்டியர் தனது 36 வயதில் உயிரிழந்துள்ளார். அவரது மரணத்தை குடும்பத்தினர் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் மரணத்துக்கான காரணம் இதுவரை வெளியிடப்படவில்லை. அவரது மரணம் தொடர்பான காரணம் குறித்து விசாரணை இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹேடன் பெனட்டியன் குறிப்பாக ஹீரோயிஸ் மற்றும் நெசிவில் ஆகிய பிரபல தொலைக்காட்சி தொடர்களில் நடித்ததன் மூலம் சர்வதேச அளவில் புகழ் பெற்றார். ஹீரோயிஸ் தொடரில் கிளையர் பெனட் கதாபாத்திரத்திலும் நெசிவில் தொடரில் ஜூலியட் பேர்ன்ஸ் கதாபாத்திரத்திலும் நடித்து பெரும் வரவேற்பை பெற்றார். நெசிவில் தொடரில் நடித்ததற்காக 2 கோல்டன் குளோப் விருது பரிந்துரைக்கப்பட்டார். மேலும் ஸ்கேம் திரைப்பட தொடரிலும் அவர் நடித்திருந்ததுடன் 2023 வெளியான ஸ்கிரீம் VI திரைப்படத்தில் தனது கதாபாத்திரத்தை மீண்டும் ஏற்றியிருந்தார். சிறு வயதிலேயே நடிப்புத் துறையில் அறிமுகமான ஹேடன் பெனட்டியர் பல திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருந்தார். எமது அடுத்த மடித்தள செய்தினை 5 எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 அவதானத்துடன்.
2: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் சூடிய மகுடமே
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
5: நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. கந்த புராணத்திலே வருகின்ற முருகனுடைய படை வீரர்களுக்குள்ளே தலையாயவர் வீர பாகு தேவர். நவ வீரர்களுக்குள்ளே 9 வீரர்களுக்குள்ளே முதன்மையானவர் வீர பாகு தேவர். பாகு என்றால் தோல் என்று அர்த்தம். வீரமுடைய தோள்களை உடைய தேவர் என்பதனால் அவருக்கு வீர பாகு தேவர். இப்படிப்பட்ட வீரபாகு தேவரைத்தான் சூரபன்மனோடு பேச்சுவார்த்தைக்காக முருகப்பெருமான் அனுப்பி வைக்கிறார். தூதுவனாக செல்கிறேன் என்கின்ற சந்தோஷம் வீரபாகு தேவருக்கு ஏற்படுகிறது. முருகன் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் வீரபாகு தேவர். மீதான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி என்று இந்த காட்சியை மாணிக்க வாசகர் கூட பக்தி அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். எனவே பக்தி என்பது மேலான அனுபவம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: அனுசரணை யாழ்நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்.
3: இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம். சைபர் 21-222-29 சைபர் 1.

மின்சார கனவு திரைப்படத்தில் இருந்த ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக அப்படியே இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விடயங்கள் பேசுறதாக இருக்கும். அப்படியே போறோம் வெளிநாட்டு பக்கம், என்ன நடக்குது அப்படிங்கறத. இங்கிலாந்தில் வந்து சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ள நெடுஞ்சாலையில் வந்து இரண்டு கார்கள் வந்து ஒன்றோடு ஒன்று மோதியதால் வந்து பயங்கர விபத்து வந்து பதிவாகி இருக்கு. இந்த விபத்தில் வந்து ஒரு கார் தலைகீழாக கவிழ்ந்து நிலையில் வந்து மற்றொரு கார் வந்து நடு ரோட்டில் வந்து தீப்பற்றி எரிந்த தொடங்கியதால் வந்து பெரும் பரபரப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதே நேரம் வந்து விபத்து சம்பந்தமாக வந்து தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்பு பணியினர் வந்து ஈடுபட்டிருக்காங்க. நடுரோட்டில் இருந்திருந்த கார் தீயணைக்கப்பட்டு மற்றும் விபத்தில் சிக்கியவர்களை வந்து பாதுகாப்பாக மீட்கும் பணிகள் வந்து மீட்பு செய்துள்ளதாகவும் உயிருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை எனவும் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நோர்வோக்கு சொந்தமான மானா தீவுக்கூடமான கடற்கரை பகுதியாக வழியாக வந்து சமீபத்தில் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து கப்பலூடாக வந்து சென்றிருக்காங்க. அப்போது வந்து கப்பலில் இருந்தவர்கள் வந்து கரையில் வந்து பனிக்கரடி ஒன்று ஓய்வெடுப்பதை வந்து கண்டிருக்காங்க. அவர்கள் வந்து அந்த கரடி வந்து நகர்வதை பார்க்க விரும்பியதை அடுத்து கப்பல் உரிமையாளர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா ஒருவர் மூடு பணியின் போது எச்சரிக்கைக்காக ஒழிக்கப்படும் கப்பலின் வந்து ஒலிக்க செய்திருக்காரு. இந்த சத்தம் கேட்டதும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கரடி வந்து பயந்து ஓடி இருக்கு. இந்த சம்பவம் குறித்து உள்ளூர் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து வந்து பனிக்கரடியை தொந்தரவு செய்ததற்காக கப்பல் உரிமையாளருக்கு வந்து 500,000 ரூபாய் வந்து அபதாரம் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. இந்த அபதாரத்தால் வந்து கப்பல் உரிமையாளர் வந்து பெரும் அதிர்ச்சியும் அடைந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அதே நேரம் வந்து இந்தோனேசியாவில் வந்து ஏற்பட்ட தொடர் நிலநடுக்கத்தை தொடர்ந்து இன்று வந்து மீண்டும் ஒரு நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு. அந்த நாட்டின் புல்ரோஸ் பகுதியில் இன்று அதிகாலை வந்து 5.9 ரிக்டர் அளவில் வந்து நிலநடுக்கம் ஒன்று வந்து பதிவாகியிருக்கு. ஜெர்மன் புவியியல் ஆராய்ச்சி மையம் வந்து இதை வந்து தெரிவித்திருக்காங்க. எனினும் இதனால் ஏற்பட்ட சேதங்கள் விவரங்கள் தொடர்பாக இதுவரையும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்பதும் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் கூட இருக்கின்றது. வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் மற்றும் ITN லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் TKR வேலை திட்டமானது மாணவர்களிடையே வீதி விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டம். இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் வந்து இந்த வேலை திட்டம் இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது என்பதை அறிவித்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக.

0: ரோஜா கூட்டம் திரைப்படத்திற்காக பரத்வாஜின் இசையில் பாடல் ஒலித்தொழுகிறது. நிறமாலை 4:20.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6, 102.8.

0: ஸ்டோரி
1: என்னன்னு சொல்றா பாருங்க.
2: லெட்சுமி குட்டி ஸ்டோரி, பே அட்டென்ஷன், லிசன் டு மீ.
0: குட்டி ஸ்டோரி,
3: குட்டி ஸ்டோரி.
4: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசப்படாது.
5: ஒரு அடர்ந்த காட்டில் வந்து ஒரு சிறிய சிட்டுக்குருவி வந்து வாழ்ந்து வந்திருக்கு. ஒரு நாள் வந்து அந்த காட்டில் வந்து பெரிய காட்டு தீ பற்றி இருந்திருக்கு. மரங்கள் எல்லாம் வந்து தீயில் எரிய காட்டில் இருந்த அனைத்து விலங்குகளும் வந்து பறவைகளும் பாய்ந்து அலறி அடித்து ஓடி இருக்கு. அதனால் அந்த சிட்டுக்குருவி மட்டும் என்ன செய்திருக்கு அப்படின்னா, பாய்ந்து ஓடவில்லை, அருகில் இருந்த குளத்தில் சென்று தன் சிறிய அலகுகளினால் வந்து சிறிய துளி தண்ணீரை எடுத்துட்டு வந்து எரியும் தீயின் மீது வந்து தெளித்திருக்கு. இதை பார்த்து கொண்டிருந்த கழுகு சிரித்து கொண்டே கேட்டிருக்கு, ஏன் குருவியே, உன்னுடைய இந்த சிறிய துளி நீரா இந்த மிக பெரிய காட்டு தீயை அணைத்துவிடும், ஏன் வீணாக ஆசைப்படுகிறாய் என்றிருக்கு. அதற்கு அந்த சிட்டுக்குருவி அமைதியாக பதில் சொன்னதாம், எனக்கு தெரியும், என் அருகில் இருக்கும் தண்ணீர் இந்த தீயை முழுமையாக அணைக்காது என்று. ஆனால் நாளை இந்த காட்டில் வரலாறு எழுதும் போது வந்து நான் பாய்ந்து ஓடிய கூட்டத்தில் இருக்க மாட்டேன், தீயை அணைக்க முயற்சி செய்த கூட்டத்தில் தான் இருப்பேன். குருவியின் இந்த உறுதியான பதிலை கேட்ட கழுகு வந்து தலை குனிந்து வெட்கத்தில் வந்து நின்றுருக்கு. இதில் இருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பிரச்சனையின் போது வந்து நம்மால் முடிந்த சிறிய உதவியோ அல்லது முயற்சியோ கூட மிகப்பெரிய மதிப்பை வந்து கொண்டிருக்கும். நம்முடைய கடமையை நாம் எந்த சூழ்நிலையிலும் செய்ய தயங்கக்கூடாது என்பதை வந்து இந்த கதையின் நீதியாக அமைக்கிறது.
1: குட்டி ஸ்டோரி.

0: சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்துகிறது. நேரம் மாலை 4:31.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க.
1: வசந்தம் FM. GI பைப் சரி, ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 76 38.
3: இந்தா வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
4: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
3: என்ன நீங்க கட்டிடுங்க, ஒச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க தர, என்ன வேணும்?
4: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு GE பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
3: என்ன பிராண்ட்?
4: நல்ல பிராண்ட் ஒன்று.
3: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு GI பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா GI பாக்ஸ் பார் தானே.
4: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். GI பாக்ஸ் பார்.
0: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழி.

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராக

என்ன சொல்ல போகிறாய் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திற்காக ஏஆர் ரகுமானின் இசையில் பாடல் ஒளித்தோய்ந்திருந்தது. வசந்தத்தின் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இத்தாலியின் சிசிலி தீவில் உள்ள மெசினா அருங்காட்சியகத்தில் வந்து உலக புகழ்பெற்ற ஓவியம் வந்து 770 கோடி மதிப்புள்ள 4 அதிகபூர்வமான ஓவியங்கள் வந்து திருடப்பட்டிருக்கு. அருங்காட்சியகத்தில் வந்து பாதுகாவலர்கள் இருந்தபோது வந்து பாதுகாப்பு மற்றும் எச்சரிக்கை அலார அமைப்புகளை முறியடித்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் வந்து பாதுகாப்பு பெட்டியை கண்ணாடி பெட்டியை உடைத்து குறித்த 4 ஓவியங்களையும் வந்து கொள்ளையடித்து சென்றிருக்காங்க. அதே நேரம் வந்து தப்பியோடி அவசரத்தில் வந்து 2 ஓவியங்களை வந்து அங்கேயே போட்டுவிட்டு சென்றிருக்காங்க. இந்த ஓவியங்கள் திருடப்பட்டதை குறித்து இத்தாலி போலீசார் வந்து தீவிர நடவடிக்கையும் வந்து எடுத்துட்டு வராங்க. அதே நேரம் வந்து ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 4 ஆண்டுகள் கடந்தும் தொடர்ந்து வரும் நிலையில் வந்து இரு நாடுகளுக்கு மேற்கொண்டுள்ள புதிய தாக்குதலின் யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் வந்து 6 பேர் வந்து உயிரிழந்துள்ளதுடன் பலர் வந்து காயமடைந்துள்ளதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனிடையே வந்து ரஷ்யாவுக்கு எதிரான யுக்ரைன் தரும் பதிலடி தாக்குதலை வந்து முன்னெடுத்துள்ள இதில் வந்து 600க்கும் மேற்பட்ட ட்ரோன் பயன்படுத்த உள்ளதாகவும் வந்து தெரிவித்திருக்கு. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உலகில் அசிங்கமான நாய் இதுதான். கலிபோர்னியாவில் வந்து சாண்டா ரோஷா நகரில் வந்து 50வது முறையாக நடைபெற்ற உலகின் மிக அசிங்கமான நாய் வளர்ப்பு போட்டியில் வந்து 6 வயதுடைய ஃபக் வகை ஜினிலு நாய் வந்து 2026ஆம் ஆண்டுக்கான உலகில் மிக அசிங்கமான நாயாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் உரிமையாளருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா $5,000 பணப்பரிசும் வழங்கப்பட்டுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. இதே மாதிரியான தகவல்களோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஒழிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஸ்ரீ ஸ்ரோபி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: தசமத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இலங்கை மற்றும் குவைத்துக்கிடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் துறைமுகம், விமான சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அமைச்சர் அனுர கருணாதிலக மற்றும் இலங்கைக்கான குவைத் தூதுவர் ஷலேக் முபாரக் அல் ஷராவ் ஆகியோர்

0: வெளிநாட்டு செய்திகள். தென்கொரியாவின் தெற்கு கியோங்சாங் மாகாணத்தில் அமைந்துள்ள கோஜோ நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சனிக்கிழமை முதல் பெய்து வரும் கடும் மழையால் பாரிய வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. கோஜோ பகுதியில் 805.7 மில்லிமீட்டர் மழையும் அருகிலுள்ள டாங்யோங் பகுதியில் 671.9 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. ஏற்பட்ட மண் சரிவில் அடுக்குமாடி குடியிருப்பின் ஒரு பகுதி மண்ணில் புதையுண்ட நிலையில் மீட்கப்பட்ட மூவரில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை தேடும் மீட்புப் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த மணித்தாள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான அனைத்து மணித்தாள செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: வாழ்க்கையின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: அசுரர்களுடைய குருவாகிய சுக்கராச்சாரியாருடைய வழிபடுத்தலிலே சூரபன்மன் தவம் செய்கிறான். சிவபெருமானை நினைத்து தவம் செய்கிறான். சூரபன்மனுடைய தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் 1008 அண்டங்களை 108 யுகங்களுக்கு ஆளுகின்ற வரத்தை கொடுத்திருக்க, அந்த வரங்களை எல்லாம் பெற்றவன் தேவர்களை வருத்தினான். அப்பொழுதுதான் இறை வழிபாட்டாலே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதிக்கிறான் உலகம் உய்ய. அப்படி வந்துதித்திருக்க கூடிய முருகப்பெருமானையே எதிர்க்கின்ற அளவிற்கு சூரபன்மன் துணிகிறான் என்றால், அந்த தவத்தினால் பெற்றிருக்க கூடிய அந்த நன்றியை இவன் மறந்தான். சிவபெருமான் கொடுத்த வரங்களை மறந்தான். எனவேதான் வள்ளுவப்பெருந்தகையார் அழகாக குறிப்பிடுகிறார், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு என்கிறார். செய்நன்றியை கொன்றான் சூரபன்மன். இதனால் தான் அவன் குடியோடு கெட்டு போனான். ஈற்றிலே முருகப்பெருமானை பணிந்ததனால் அவன் வாழ்வு பெறுகிறான். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்று கூட இதனை சுட்டிக்காட்டுவார் கச்சியப்பர். ஆக நன்றியுடையவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த கதையின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அனுசரணை யாழ் நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ், இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம், சைபர் 21 222 29 சைபர் 1.

நேர்களுக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம். மீண்டும் ஒரு திங்கட்கிழமையில உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளுமே கூட சும்மா அட்டகாசமான பாடல்களை தரத்துக்கு நானுமே காத்துட்டு இருக்கு. நீங்களும் கொடுத்திருந்த மழைப்பின் ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0127 ஐந்து 0001 கதை போட 0127 ஐந்து 1111 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்கள் எல்லாருக்குமாய் விரும்பி பாடல்களையும் கேட்கலாம். அடுத்த வருஷ பிரதான பாடல்களுக்கு கேட்டு வரலாம்.

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: 102.2 அலைவரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இப்ப என் கூட பேச, ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மாலை நேர, வணக்கம் உங்களுக்கு.
1: மாலை நேர, வணக்கம். யார் இது?
2: பாலகிருஷ்ணன்.
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
2: நான் இந்த கடையில வியாபாரம்
1: பண்ணேன். அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: இன்னும் குடிக்கல. நான் 6 மணி, 7 மணி.
1: ஓகே ஓகே பாலகிருஷ்ணன், அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்காக கேட்க போறீங்க?
2: சசிகுமார் குடும்பத்தார்கள், ஹெட்டன் இலியோயா சந்திக்கலா வேளாண் குடும்பத்தார்கள், மாபோல வச்சல்ல சந்திரமோகன் சந்திரகலா குடும்பத்தார்கள், மற்றும் உங்களுக்காகவும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேரம் நல்ல பாட்டு.
1: ஓகே, ரொம்ப நன்றி.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. மக்கள் சூடிய ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத

0: கால பாடல்களோடு ஓர் நாள்
1: ஓடி ராகம்
2: பாடவா.
0: செவ்வாய் கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள். அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அர்

0: முதல்வன் திரைப்படத்துல இருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: கல்முனை நம்பிக்கை ஹரோல்ட் சந்திரா.
0: ஹரோல்ட் சந்திரா, எப்படி இருக்கீங்க?
1: இரவு நேர காவல் கடமைக்கு தயாராக கொண்டிருக்கின்றோம். வசந்தம் துணையாக இருக்கின்றது.
0: ஓகே ஓகே, டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா?
0: ஓகே ஓகே, உங்களுக்கு பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கிறதா?
1: பிடிச்சிருக்கிறது, பிடிச்சிருக்கிறது.
0: ஓகே, அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: பாடலை கேட்பதற்கு கல்முனை சஜிமாபுரத்தில் இருக்கின்ற ஈகிள் சவுண்ட் இயக்குனர் லயனல் கிரகரி, எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெருசன் ஜெருசா, ஜாய் மலர் மற்றும் கமலன் தவராஜா, திரௌமணி டீச்சர், முகமது ரபிக் சார் அனைவரையும் அழைத்துக் கொண்டு.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி. நீங்களும் கூட தொடர்ந்து மழைப்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கு 0-1-2-7-5-0-0-1, கதைப்பட 0-1-2-7-5-1-1-1 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இயக்குனர் சங்கர்.

0: மணித்தியாலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: அன்பான மதிய நேரம் வணக்கம்.
0: அன்பான மாலை நேரம் வணக்கம். யார் இது?
1: முதலாம் பிரிவில் இருந்து சரோஜினி.
0: சரோஜினி எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சௌமா இருக்கிறேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சரோஜினி. அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: நான் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு பாடல். நல்ல சூப்பர் பாடல் மேடம். எங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: அப்படியா? நன்றி நன்றி நன்றி. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இவர்களுக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் நமது வசந்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் அத்தனை சொந்தங்களுக்காகவும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: 2.8 வசந்தம் எஃப்எம். அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகப்பெருமானுடைய அற்புதங்களை பேசுகின்ற புராணமாக கந்த புராணம் திகழ்கின்றது. அந்த கந்த புராணம் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புராணமாக, சொந்த புராணமாக, முருகன் இலங்கையிலே கதிர்காமத்திலே வள்ளியை திருமணம் செய்து கொண்டதன் ஊராக, முருகன் இலங்கையிலே புகுந்து கொண்டவராக, எங்களுடைய சொந்த பெருமானாக முருகப்பெருமானை கந்த புராணத்தோடு இணைத்து கந்த புராண வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு மரபாக எங்களுடைய தமிழர் மரபு இன்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற தன்மை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. அனுசரணை யாழ்நகரில் தரமான கட்டிட பொருட்களின் ஏக விநியோகஸ்தர்கள் சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம், 0021-222-29-01.

0: மாற்றான் திரைப்படத்துல இருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் இது?
1: ஃபரீதா,
0: எப்படி இருக்கீங்க?
1: பாடல்கள்
0: இருக்கு, யாரும் கேக்க போறீங்க?

0: நாங்க எங்கள குடும்பத்தா இருக்கும், வசந்தன் கேக்கும் குடும்பத்தா இருக்கும், மகன் வந்து இராத அவருக்கும்,
1: உங்களுக்கு எனக்கும் கேட்குங்க. ஓகே, ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி.

0: கூடிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.

0: வணக்கம்.
1: யார் இது?
0: லோஷா,
1: எப்படி இருக்கீங்க?
0: நீங்க
1: ஓகே, ரொம்ப நன்றி.
0: நன்றி அக்கா.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 அன்னிசாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: மெரிசல் திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். அன்பான வணக்கம், யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு உமாச்சந்திரன். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க?
0: அப்படியா? ஓகே ஓகே உமாச்சந்திரன், பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா? எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்காங்க. ஓகே, அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: நன்றி.

0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: உங்களுக்கு
2: சூப்பர் பாட, சூப்பர். உங்க நிகழ்ச்சிக்கு வந்தாலே செல்ல தேவையில்லையே, உங்களோட பாடலாம் அருமையா இருக்கும். ஆனா டான்ஸும் ஆடையிலாது, ஒரு பாட்டு காடலாம் ரெண்டு பாட்டு காடலாம், அதுக்கு மேல ஆடையிலாது.
1: அப்படியா, ஓகே ஓகே. அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு, யார் யாருக்காக கேட்க போறீங்க?
2: இந்த பாடலை கேட்பதற்கு மேடம் அன்பான ஆசிரியர் தோப்பூர் அனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் செல்வனாக இருக்கும் தம்பி மொய்டுக்காகவும், குழந்தை பயனாளர் இருக்கும் சகோதரி மும்தாஜி பேகம், அவரது கணவர் மொஹமட் சாய் செல்லம் ஆளுக்காகவும், திருப்புக்கு சொந்தக்காரி சகோதரி அருள்மொழிக்காகவும், மாவனல்ல சகோதரி பிஷா குடும்பத்துக்காகவும், வத்தலை ஐயா கண்ணு, மருதமுனை பதிவுதீன், புல்மோட்டை சைக்கக்கடை கபூர், இவர் அனைத்தையும் சேர்த்துக்கொண்டு உங்களையும் சேர்த்துக்கொண்டு பாடலை கேட்போம் மேடம். வாய்ப்பு தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி மேடம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.

0: கேட்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள். முப்படை ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நடைமுறைக்கு ஜனாதிபதியின் ஆலோசனையின் பேரில் தேசிய மத்திய நிலையம். இவ்வாட இறுதியில் எல்னினோ பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வளிமண்டலவிய திணைக்களம் எச்சரிக்கை. நீர்த்தேக்கங்கள் வற்றும் நிலையில் குடிநீர் தொடர்பில் மக்களுக்கு ஆலோசனை. $1 பில்லியன் நாட்டிலிருந்து கொண்டு சென்ற தனியார் வங்கி முகாமையாளர்கள் 4 பேர் கைது. 22வது அரசியலமைப்பு திருத்தம் நாளை பாராளுமன்றத்துக்கு. தென்கொரியாவில் 805 மில்லி லிட்டர் அளவில் பாரிய மழை வீழ்ச்சி. இலங்கை அணியின் முதல் இன்னிங்ஸ் 884 ஓட்டங்களில் நிறைவு.
1: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
0: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமத் ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். பாதுகாப்பு படையினரின் அனைத்து ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மையங்களையும் ஒருங்கிணைத்து ஒரே தேசிய மையத்தை நிறுவுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அறிவுறுத்தியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சு தொடர்பான 2027 வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. தற்போது ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையின் கீழ் இயங்கும் அனைத்து ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மையங்களையும் ஒன்றிணைத்து தேசிய மையம் ஒன்றை நிறுவுவதன் மூலம் அந்த பணிகளின் செயற்திறனையும் பயனுள்ள தன்மையையும் அதிகரிப்பதன் ஊடாக எதிர்பார்க்கும் இலக்குகளை அடைய முடியும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு சுட்டிக்காட்டினார். தேசிய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கும் தற்போதைய உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதற்கும் பாதுகாப்பு படையினர் நவீன தொழில்நுட்பத்துடன் விரைவாக இணைவதற்கும் நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்துவதற்கும் உள்ள தேவை குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. பாதுகாப்பு படை உறுப்பினர்களின் தொழில்முறை திறன்களை மேம்படுத்துவதற்கும் புதிய அறிவை பெறுவதற்கும் வெளிநாட்டு பயிற்சி வாய்ப்புகளுக்காக ஒதுக்கப்படும் நிதியை அதிகரிப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக மருத்துவமனையின் செயற்பாடுகள் குறித்தும் நெவில் ஃபினாண்டோ மருத்துவமனையின் செயற்பாடுகளை ஆரம்பிப்பது மற்றும் அதற்கு தேவையான நிதியை ஒதுக்குவது மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. நிர்மாணத்துறையில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு படை உறுப்பினர்களின் உழைப்பு பங்களிப்பை ஊக்குவிக்கவும் இது தொடர்பான வேலைத்திட்டம் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, ஜனாதிபதியின் பணிக்குளம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏயா வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கொந்தா, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹரசன சூரிய

தாக்கமாக மாறுவதற்கான வாய்ப்பு 100%-90% வரை அதிகரித்துள்ளதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. 75 வருட காலத்தில் ஏற்பட்ட தாக்கம் கூடிய எல்நினோ நிலைமையை இவ்வருடம் இறுதியில் எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் பிரிவு தெரிவிக்கிறது. அனுராதபுரம், பொலனறுவை, மொனராகலை, யாழ்ப்பாணம், அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் கடும் வறட்சி நிலவுகிறது. நாட்டின் பல மாவட்டங்களில் இன்று மதியம் வெப்பநிலையானது கவனம் செலுத்தக்கூடிய மட்டத்தில் காணப்பட்டதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்தது. அது 39°C மற்றும் 45°C இடையில் காணப்பட்டது. வறட்சியான வானிலை காரணமாக நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளதோடு சிறிய குளங்கள் அனைத்தும் வற்றியுள்ளன. இதனால் விவசாய நிலங்கள் அழிவடைந்துள்ளதோடு குடிநீர் பிரச்சினையும் ஏற்பட்டுள்ளது. மிகுந்தலை, நெட்டியாகம குளம் முழுமையாக வற்றியுள்ளதனால் 90 ஏக்கர் வயல் நிலங்கள் அழிவடைந்துள்ளன. அதேபோல் கசமடு குளம், மெத்தவெவ, ரோட்டவெவ, எத்துல்வெவ, துன்வத்தேவெவ, இஹலகமவெவ ஆகியன முழுமையாக வற்றியுள்ளன. மொனராகல மாவட்டத்தில் தனமெல்வில, கியூல் ஆறு, இத்துப்பிலச குளங்கள் உள்ளிட்ட பல சிறிய குளங்கள் வற்றியுள்ளன. இந்த குளங்களூடாக பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்ட பல ஏக்கர் கணக்கான வயல் நிலங்களுக்கு போதிய நீரின்றி விவசாயிகள் கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். வற்றிய குளங்களை இச்சந்தர்ப்பத்தில் மறுசீரமைக்க வேண்டியது முக்கியமானது என மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். வறட்சி காரணமாக அனுராதபுரம் திசாபவையின் நீர்மட்டம் வீழ்ச்சியடைந்துள்ளது. தற்போது நாட்டில் பேசுபொருளாக உள்ள விடயம் அரசாங்கம் பாராளுமன்றில் சமர்ப்பிக்க உள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தமாகும். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலேயே அதிகரித்தல் மற்றும் நீதிமன்ற திருத்த சட்டம் மூலமாக இது பாராளுமன்றத்துக்கு வருகிறது. இதனூடாக நீதித்துறையில் அனுபவமிக்கவர்களின் சேவையை தொடர்ந்து பெற்றுக்கொண்டு நாட்டு மக்களின் சட்டத்தின் ஆட்சி மீதான நம்பிக்கையை மேலோங்கச் செய்வதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். எனினும் கடந்த கால குற்ற பின்னணிகளை கொண்ட நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற அல்லது அவர்களோடு உறவுகளை கொண்டிருக்கின்ற பலருக்கு இந்த நீதிமன்ற மறுசீரமைப்பு திட்டம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தெரிந்த உண்மை. அவ்வாறான பின்புலத்தை கொண்ட பலரும் எதையாவது பற்றி பிடித்து அரசியலில் மீண்டெழ முயற்சிக்கும் எதிர்க்கட்சிகளும் இந்த மக்கள் நலன் சார்ந்த முயற்சியை சீர்குலைக்க திட்டம் தீட்டுகின்றனர். இலங்கையில் ஏறத்தாழ 11 லட்சத்துக்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பல வடங்கள் வழக்கு நிலுவையினால் சட்டத்தரணிகளுக்கு தமது உழைப்பின் ஒரு பகுதியினை கட்டணமாக செலுத்தி வழக்கு விசாரணைகளை மக்கள் எதிர்கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறு சிறிய வழக்குகள் முதல் பெரிய சம்பவங்களை உள்ளடக்கிய வழக்குகளும் நிலுவையில் உள்ளதால் மக்களுக்கு நீதி கிடைப்பதில் தாமதத்தை ஏற்படுத்துகின்றது. தாமதிக்கப்படும் நீதி மறுக்கப்படும் நீதிக்கு சமன் என்ற கூற்றுக்கமைய தற்போதைய அரசாங்கம் நிலுவையில் உள்ள லட்சக்கணக்கான வழக்குகளை துரிதமாக நிறைவு செய்து மக்களின் உரிமையை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றது. அதன் ஒரு கட்டமாகவே நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பதற்கான யோசனை முன்மொழியப்பட்டது. அதன் பின்னர் இந்த விவகாரம் நாட்டில் கலந்துரையாடலுக்குரிய விடயமாக மாறியது. எதிர்க்கட்சிகள் அரசாங்கம் எடுக்கும் இந்த முயற்சியை தடுப்பதற்கான பல்வேறு விதமான கருத்துக்களை சமூகமயப்படுத்த முயன்றன. இதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் எனவும் அவர்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். இதற்கு எதிராக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மகாசபை கூட்டத்தை கூட்டி தமது எதிர்ப்பை வெளியிடுவதற்கு தீர்மானித்தது. எனினும் அரசாங்கம் இந்த விவகாரத்தில் உறுதியாக இருந்தது. நீதிபதிகளின் வயதிலை நீடிப்பு மற்றும் நீதிமன்ற மறுசீரமைப்பு சட்டம் மூலம் உள்ளடக்கிய 22வது அரசியலமைப்பு திருத்தம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெறப்பட்டது. அதன் பின்னர் இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்து எதிர்க்கட்சிகள் பலவிதமான முரணான கருத்துக்களை சமூகமயப்படுத்த முயன்ற நிலையில் அரசாங்கம் இதுகுறித்து மகாநாயக்க தேரர்களை தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுத்தது. அரசாங்கத்தின் மக்கள் நலன் சார்ந்த இந்த வேலைத்திட்டத்துக்கு மகாநாயக்க தேரர்கள் தமது ஆசியை வழங்கியதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதீச அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்து எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இந்த பின்னணியில் குறித்த 22வது அரசியலமைப்பு திருத்தம் வருத்தமானையில் வெளியிடப்பட்டது. அதன் பின்னர் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதியுடன் தமக்கு பேச்சுவார்த்தை ஒன்றுக்கான கோரிக்கையை முன்வைத்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி ஜனாதிபதிக்கும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின்

0: இருவருக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. அதன்போது ஜனாதிபதி இந்த 22வது திருத்த சட்டம் கொண்டுவரப்படுவதற்கான நோக்கங்களை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். இதேவேளை மகா சங்கத்தினரை தெளிவுபடுத்திய அரசாங்கம் கத்தோலிக்க திருச்சபையையும் ஜமையத்துல் உலமா சபையையும் தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுத்தது. அதற்கமைய அமைச்சர் ஹர்சன நாணயக்கார மற்றும் ஜமியத்துல் உலமா சபைக்கு இடையிலான சந்திப்பு கடந்த 9வது இடம்பெற்றது. இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வின் போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் இந்த 22வது திருத்தமானது ஜனாதிபதி தனது விருப்பத்தின் பேரில் கொண்டு வருவது என குற்றம் சாட்டியிருந்தார். எனினும் இந்த விவகாரம் குறித்து கருத்து வெளியிட்ட அமைச்சர் நலிந்த ஜெயதிச கடந்த 2015 இலங்கை புதிய அரசியலமைப்பு உருவாக்க முயற்சியின் போது அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பல குழுக்களை நியமித்தார். அதில் நீதிமன்ற விவகாரங்கள் தொடர்பான உபக்குழுவின் தலைவராக ரவுப் ஹக்கீம் செயல்பட்டதை சுட்டிக்காட்டினார். அதன்போது ரவுப் ஹக்கீம் தலைமையிலான குழுவினர் முன்வைத்த பரிந்துரைகளையும் அமைச்சர் இங்கு நினைவு கூர்ந்தார். இதேவேளை ஆரம்பத்தில் இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பை வெளியிட்ட வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஓய்வு பெற்ற நீதியரசர் சி வி விக்னேஸ்வரர் தற்போது அதன் நோக்கம் மற்றும் தேவையை புரிந்து கொண்டு நீதிபதிகளின் வயதில்லை நீடிப்பு காலத்தின் தேவை என இந்த செயற்பாட்டை வரவேற்றார். மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை தாமதப்படுத்தாது வழங்குவதற்கும் வழக்குகளின் நிலுவையை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு சுதந்திரமாக திரியும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதற்கும் அரசாங்கம் எடுக்கும் முயற்சிக்கு மக்கள் என்றுமே ஆதரவாக இருப்பார்கள். சில விடயங்களை மேற்கொள்ளும்போது ஆபத்துக்கள் இருப்பதை உணர்வதாகவும் ஆனால் தான் பதவியில் இருந்து வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படினும் அதற்கு எல்லாம் முகம் கொடுத்து மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க முன்னிற்கப் போவதாக தெரிவித்த ஒரு நாட்டின் தலைவரின் கீழ் நாம் ஆளப்படுவது பெருமைமிக்க விடயம் என நாட்டு மக்கள் தற்போது சிலாகித்துக் கொண்டுள்ளனர். நாளைய தினம் 22வது அரசியலமைப்பு திருத்தம் பாராளுமன்றத்துக்கு வருகிறது. அதன் பின்னர் 14 இதனை சவாலுக்குட்படுத்தி நீதிமன்றத்தை நாட மக்களுக்கு சட்ட உரிமை உள்ளது. எதிர்க்கட்சிகள் கூறுவதைப் போன்று இதில் அரசியலமைப்பு முரண் இருந்தால் நீதிமன்றம் அதனை தீர்மானிக்கும். எனினும் இந்த திருத்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் பலரது முகத்திரைகள் கிழிக்கப்படுவதை பார்ப்பதற்கு மக்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றார்கள். $1 பில்லியன் அமெரிக்க டாலரை நாட்டிலிருந்து வெளியில் கொண்டு செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் நிதி குற்ற விசாரணை பிரிவினர் இன்று வங்கி முகாமையாளர்கள் 4 பேரை கைது செய்தனர். கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் எதிர்வரும் 20வது வரை விளக்கமறிகளில் வைக்கப்பட்டனர். $1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை சட்டவிரோதமான முறையில் நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்ற சம்பவம் தொடர்பில் பிரதான 4 தனியார் வங்கிகளின் முகாமையாளர்கள் 4 பேரை இவ்வாறு நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறான கைது நடவடிக்கை இடம்பெற்றது இலங்கையில் இது முதல் முறையாகும். குறித்த அதிகாரிகள் 4 பேருக்கும் இந்த வர்த்தகத்தை முன்னெடுத்த பிரதான சந்தேக நபர் வாராந்தம் பணம் வழங்கியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதற்கமைய ஒருவருக்கு வாராந்தம் 30,000, 50,000 மற்றும் 1,00,000 ரூபாய் வீதம் வழங்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட வங்கி முகாமையாளர்கள் 4 பேரில் ஒருவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் 10,00,000 ரூபாய் பணம் வழங்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் குற்றப்படை நியாயத் திணைக்களத்தின் நிதி குற்ற விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். $3.52 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பயன்படுத்தி யாழ்ப்பாணத்தில் யாழ் ராயல் பிளாசா வேலை திட்டத்துக்கான ஒப்பந்தம் மேற்கொண்டமை மிகச்சிறந்த முதலீட்டு மையப்புள்ளியை அடையாளப்படுத்துவதாக இலங்கை முதலீட்டு சபை தெரிவிக்கிறது. வடமாகாணத்தின் உயர்ந்த தங்குமிட கட்டிடத் தொகுதியாக மாற்றும் எதிர்பார்ப்பில் இந்த வேலை திட்டம் வடக்கு மாகாணத்தில் நகர்ப்புற வாழ்க்கை முறையை புதிய தரத்துக்கு உயர்த்துவதை நோக்காக கொண்டதாகும். யாழ்ப்பாணம் வரலாற்று சிறப்புமிக்க ஓல்ட் பார்க் பகுதியில் முன்னெடுக்கப்படும் இந்த வேலைத்திட்டம் யாழ்ப்பாணம் மற்றும் ஒட்டுமொத்த வடமாகாணத்தின் தொடர் அபிவிருத்தி மற்றும் நகர அபிவிருத்திக்கான தனியார் பிரிவின் குறிப்பிடத்தக்களவு ஒத்துழைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறது. வாகனங்கள் நிறுத்துவதற்கு 6 மாடிகள், தங்குமிடத்துக்காக 13 மாடிகள் மற்றும் நவீன 78 தங்குமிடப் பிரிவுகள் என்பன இந்த அபிவிருத்தி வேலைத்திட்டத்தில் உள்ளடக்கம். இது தொடர்பான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவது விசேட முதலீட்டு ஆரம்ப புள்ளி என முதலீட்டு சபை சுட்டிக்காட்டுகிறது. இவ்வாறான அபிவிருத்தி வடமாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் அதேவேளை யாழ் நகரின் சிறப்புமிக்க அடையாளம் மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் விசேட வேலைத்திட்டங்களும் முன்னெடுக்கப்பட உள்ளன. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான ஹிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட பிரதிவாதிகள் குழுவினர் தொடர்பான வழக்கொன்றை எதிர்வரும் நவம்பர் மாதம் 2 தேதி அடைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2022 ஆண்டு சர்வதேச மகளிர் தினத்தின்போது கொழும்பு கருவாத்தோட்ட போலீஸ் பிரிவில் வீதிகளை மறித்து போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டு தொடர்பிலேயே இவ்வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு பிரதான நீதவான் அசங் எஸ் போதரகம முன்னிலையில் அழைக்கப்பட்டது. இதன்போது விசாரணைகளை மேற்கொள்ளும் கருவாத்தோட்ட போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கையில், இச்சம்பவம் தொடர்பான விசாரணை நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டு ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்காக விசாரணை ஆவணங்கள் சட்டம் அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இதற்கமைய இந்த வழக்கை மீண்டும் நவம்பர் மாதம் 2 தேதி அழைப்பதற்கு உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் குறித்த நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை அறிவிக்குமாறும் உத்தரவிட்டார். இலங்கை மற்றும் குவைத்துக்கிடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது, துறைமுகம் மற்றும் விமான போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை அடையாளம் காண்பது தொடர்பான விசேட கலந்துரையாடல் இன்று காலை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சில் இடம்பெற்றது. இலங்கைக்கான குவைத் தூதுவர் சாலிக் முபாரக் அல் சராவி மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுர கருணாதிலக் ஆகியோருக்கிடையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. புதிய அரசாங்கத்தின் நோக்கங்கள் மற்றும் இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றங்களை குவைத் தூதுவர் பாராட்டியதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்பாடலை மேலும் மேம்படுத்தி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தனது முக்கிய பொறுப்பு என தெரிவித்தார். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையில் அரசியல் ஆலோசனை தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திடுவதன் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இதன் மூலம் உள்நாட்டு விவகாரங்கள், கல்வி, சுகாதாரம், துறைமுகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான விரிவான கட்டமைப்பை உருவாக்க முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டது. இலங்கையின் மூலவாய புவியியல் அமைவிடத்தை கருத்திக் கொண்டு துறைமுகத்துறையில் அறிவு மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது, இரு நாடுகளுக்கும் இடையில் பிரதிநிதி குழுக்களை பரிமாறிக்கொள்வது மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களுக்கிடையில் நேரடி ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. வருடாந்த கண்டி எசலப்பிரகர ஊர்வலத்தை முன்னிட்டு நாளை முதல் விசேட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டத்தை செயற்படுத்த இலங்கை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பிரகர பருவகாலம் முழுவதிலும் இந்த விசேட ஏற்பாடுகள் அமுலில் இருக்கும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்துள்ளார். கும்பல் பிரகர நாளை ஆரம்பமாகி ஆகஸ்ட் 22 தேதி வரை நடைபெறவுள்ளதுடன் ரந்தோலி பிரகர ஆகஸ்ட் 23 தேதி முதல் 27 தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த விசேட திட்டமானது போக்குவரத்து கட்டுப்பாடு, வீதி மறைப்பு கடமைகள், பாதுகாப்பு சோதனைகள், வாகனங்கள் மற்றும் பாதசாரிகள் சோதனை, சுற்றுலா பயணிகளுக்கான வழிகாட்டல் மற்றும் ஒதுக்கப்பட்ட வாகன நிறுத்துமிடங்களின் நிர்வகிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியிருக்கும். பிரகர காலத்தில் பாதுகாப்பு கடமைகளுக்காக 6200 போலீஸ் அதிகாரிகள், 564 விசேட அதிரடிப்படையினர், முப்படையைச் சேர்ந்த 1200 பேர் மற்றும் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தைச் சேர்ந்த 29 பேர் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: தென்கொரியாவின் தெங்கு கியாச்சோங் மாகாணத்தில் அமைந்துள்ள கோச்சோ நகரம் உள்ளிட்ட அதனை அண்மித்த வளையங்களில் கடந்த சனிக்கிழமை பெய்த கனமழை காரணமாக பாரிய வெள்ளம் மற்றும் மண்சரிவு அபாயம் ஏற்பட்டது. கோச்சோ பகுதியில் 805.7 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும் அதுக்கு அருகிலுள்ள டோன்சன் பகுதியில் 671.9 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. இப்பகுதியில் மண் சரிவில் தொடர்மாடி குடியிருப்பின் ஒரு பகுதி மண்ணுக்குள் புதைந்துள்ளது. அதில் இருந்து மீட்கப்பட்ட மூவரில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். சில பகுதிகளில் மணித்தியாலத்துக்கு 100 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகி வருவதோடு சில பகுதிகளில் 150 மில்லிமீட்டர் அளவு மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக அந்நாட்டு வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவிக்கிறது.
1: விளையாட்டு செய்திகள்.
0: காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி தனது முதல் இன்னிங்ஸில் 284 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்துள்ளது. போட்டியில் முதலில் துடுப்பாடிய இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 462 ஓட்டங்களை பெற்றது. இதன் மூலம் இந்திய அணி 178 ஓட்டங்கள் முன்னிலையில் உள்ளது. இலங்கை அணி சார்பில் சோனல் தினுஸ் அபாரமாக துடுப்பாடி 168 பந்துகளில் 4 பவுண்டரிகள் மற்றும் 2 சிக்ஸர்கள் அடங்கலாக 100 ஓட்டங்களை பெற்றார். விக்கெட் காப்பாளர் நெரோசன் டிக்வல்ல 80 ஓட்டங்களையும் லஹிர் உத்தார 27 ஓட்டங்களையும் பெற்றனர். இந்திய அணியின் பந்துவீச்சில் மனவ் சுதார் 4 விக்கெட்டுகளையும் ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். எஸ்எல்டி குழுமத்தின் வரிக்கு பிந்திய லாபம் 2026 முதல் அரை ஆண்டின் 54.4% உயர்ந்து 6.6 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் எஸ்எல்டி பிஎல்சியின் அரையாண்டு வரிக்கு பிந்திய லாபம் 74.9% உயர்வடைந்திருந்தது. மொபிட்டலின் வருமானம் 12.9% உயர்வடைந்துள்ளதோடு பிராட்பேண்ட் சேவைகளின் மீதான வரிக்கு பிந்திய லாபம் 61.9% உயர்வடைந்துள்ளது. 2025 இரண்டாவது காலாண்டுடன் ஒப்பிடுகையில் 2026 இரண்டாவது காலாண்டில் குழுமத்தின் வரிக்கு பிந்திய லாபம் 55.3%, மொபிட்டலின் லாபம் 60.6%, எஸ்எல்டி பிஎல்சியின் லாபம் 97.2% வளர்ச்சியடைந்துள்ளது. இது தொடர்பாக தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பு இன்று கொழும்பில் இடம்பெற்றது. நாணய மதிப்பு வீழ்ச்சி, அதிக எரிபொருள் மற்றும் பொது பயன்பாடு கட்டணங்கள் அதிகரிப்பு ஆகியவற்றினால் ஏற்பட்ட செலவீன அழுத்தங்களை பிராட்பேண்ட் மற்றும் என்டர்பிரைஸ் சேவைகளுக்கான அதிகரித்த கேள்வி ஈடு செய்வதன் காரணமாக இந்த வரிக்கு பிந்திய லாபம் அதிகரித்ததாக இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: முப்படை ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நடைமுறைக்கு ஜனாதிபதியின் ஆலோசனையின் பேரில் தேசிய மத்திய நிலையம். இவ்வருட இறுதியில் எல்நினோ பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், வளிமண்டலவிய திணைக்களம் எச்சரிக்கை. நீர்த்தேக்கங்கள் வற்றும் நிலையில் குடிநீர் தொடர்பில் மக்களுக்கு ஆலோசனை. 1 பில்லியன் டாலர்களை நாட்டிலிருந்து கொண்டு சென்ற தனியார் வங்கி முகாமையாளர்கள் 4 கைது. 22வது அரசியலமைப்பு திருத்தம் நாளை பாராளுமன்றத்துக்கு. தென்கொரியாவில் 805 மில்லி லீட்டர் அளவில் பாரிய மழைவீழ்ச்சி. இலங்கை அணியின் முதல் இன்னிங்ஸ் 284 ஓட்டங்களில் நிறைவு. இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். 24/7 on alert.

வணக்கம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3081 அது கோட்டிபத்தி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஆறு வெற்றி இலக்கங்களாக 6, 29, 38, 71 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஆறு வெற்றி இலக்கங்களாக 6, 29, 38, 71 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் மூன்றும் வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 84,49,680 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 6,73,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 4,967 ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக தனுஷ் ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 28, 38, 60, 62 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி தனுஷ் வெற்றி இலக்கங்களாக 28, 38, 60, 62 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,42,18,560 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 73,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3,255 சுபபோலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்களாக 1, 25, 30, 69 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்களாக 1, 25, 30, 69 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் ரேட்டில் பின் விசை இலக்கங்களாக 9, 2, 4, 8, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 9, 2, 4, 8, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 54,08,920 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 6,81,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 5,416 சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 14, 25, 34, 65 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 14, 25, 34, 65 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டில் பின் விசை இலக்கங்களாக 3, 1, 0, 2, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 3, 1, 0, 2, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 58,42,640 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 5,43,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,431 கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 11 வெற்றி இலக்கங்களாக 12, 31, 45, 46 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 11 வெற்றி இலக்கங்களாக 12, 31, 45, 46 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 13 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,27,32,200 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 34,07,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 989 சுபிரிதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 1, 3, 3, 5, 5, 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 1, 3, 3, 5, 5, 3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 32,52,840 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,69,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 463 ஜயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 3, 5, 5, 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 3, 5, 5, 3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 23 வெல்லப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் 57,72,800 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1,085 சசரிலொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 30, 47, 50 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 30, 47, 50 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 8 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 32,70,000 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: ஞாபகப்படுத்தும் இன்றைய நாள்
2: சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது ஒரு கதையை, ஒரு கனவை, ஒரு சிந்தனையை கோடிக்கணக்கான ரசிகர்களின் கண்களுக்கு விருந்தாக மாற்றும் ஒரு அற்புதமான கலை. அந்த கலையை தனது தனித்துவமான கற்பனையாலும் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளாலும் தமிழ் சினிமாவில் புதிய உயரத்துக்கு கொண்டு சென்றவர் நம்முடைய பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர். இன்று August 17 தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனரும் பிரம்மாண்டமான திரைப்படங்களின் மூலம் ரசிகர்களை தொடர்ந்து ஆச்சரியப்படுத்தியவருமான இயக்குனர் சங்கர் அவர்களின் பிறந்த நாள். இந்த இனிய நாளில் அவருக்கு நம்முடைய அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவருடைய சினிமா பயணத்தை கொஞ்சம்

0: 1993 ஆண்டு ஜென்டில்மேன் திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான சங்கர் தனது முதல் திரைப்படத்திலேயே வித்தியாசமான கதைக்களம், சமூக கருத்து, அதிரடியான திரைக்கதை என ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். அதன் பிறகு வந்த காதலன், இந்தியன், ஜீன்ஸ், முதல்வன், பாய்ஸ், அன்னியன், சிவாஜி, எந்திரன் என பல திரைப்படங்கள் அவருடைய தனித்துவமான இயக்கத்திற்கும் பிரம்மாண்டமான சிந்தனைக்கும் சாட்சியாக
1: அமைந்தன.
0: சங்கர் என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது அவரது பிரம்மாண்டம். அதனால் அந்த பிரம்மாண்டத்துக்குள் ஒரு வலிமையான சமூக கருத்தையும் சொல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய சிறப்பு. இந்தியன் திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் ஊழலுக்கு எதிரான ஒரு வலிமையான குரலை எழுப்பியது. முதல்வன் திரைப்படம் அரசியல் மற்றும் நிர்வாகத்தை பற்றி ரசிகர்களை சிந்திக்க வைத்தது. அதேபோல் அன்னியன் திரைப்படம் சமூகத்தில் இருக்கும் பல்வேறு தவறுகளை ஒரு வித்தியாசமான கோணத்தில் எடுத்து காட்டியது. அதே போலதான் அவரது திரைப்படங்களில் வருகின்ற பாடல்கள் என்றாலே அது ஒரு தனி கொண்டாட்டம் தான். பிரம்மாண்டமான சொற்கள், அழகான லொகேஷன், நூற்றுக்கணக்கான நடன கலைஞர்கள், புதுமையான காட்சி அமைப்புகள் என ஒரு பாடலையே ரசிகர்களுக்கு மறக்க முடியாத அனுபவமாக மாற்றிவிடுவார். அதனால்தான் சங்கர் என்ற பெயர் வந்தாலேயே நம்முடைய நினைவுக்கு முதலில் வருவது பிரம்மாண்டம். ஆனால் அந்த பிரம்மாண்டத்தின் பின்னால் இருப்பது வெறும் பணம் அல்ல, பெரிய சொற்கள் மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய கற்பனை, கடின உழைப்பு, புதியதை முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ரசிகர்களுக்கு ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம். சினிமாவை ஒரு திரைப்படமாக மட்டும் பார்க்காமல் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் சங்கரின் படைப்புகளில் தொடர்ந்தும் வெளிப்பட்டு வருகிறது. இன்று August 17 தமிழ் சினிமாவின் இந்த பிரம்மாண்டமான படைப்பாளியின் பிறந்த நாள். இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னும் பல ஆண்டுகள் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்து இன்னும் பல வித்தியாசமான கதைகளையும் பிரம்மாண்டமான படைப்புகளையும் ரசிகர்களால் என்றும் மறக்க முடியாத திரைப்பட அனுபவங்களையும் வழங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். ஒரு நல்ல இயக்குனர் ஒரு கதையை சொல்வார், ஆனால் ஒரு சிறந்த இயக்குனர் அந்த கதையை ரசிகர்களின் நினைவாக மாற்றுவார். அந்த வகையில் தமிழ் சினிமாவின் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிய இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு வசந்தம் எஃப்எம் சார்பாக மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.

ஞாபகப்படுத்திய இன்றைய நாள். இன்றைய நாள் பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கட்டு மூலம் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இது?
2: விஸ்வநாதன்.
1: எப்படி இருக்கீங்க?
2: நலமா உற்சாகமா இருக்கு மேடம். உங்கள் நலத்துக்கு இறைவன் துணை மேடம்.
1: நன்றி நன்றி விஸ்வநாதன். அப்புறம் என்ன செஞ்சிருக்கீங்க?
2: இப்ப உங்க நிகழ்ச்சி பாடல் கேட்டிருக்கேன்
1: மேடம். ஓகே விஸ்வநாதன், அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்காங்க கேட்க போறீங்க?
2: பாடல கேட்டமன் காவத்து நீலகாந்தலம் மர்மராம் சி கண்ணன் பாலா பிள்ளையான ரகான் சித்துமா போயிட்டுல இருக்க மர்ம அலைச்சல் குடும்பத்தையும் கட்டால இருக்க மர்ம ஜெயவன் குடும்பத்தினாலையும் பணவத்தில் இருக்க சங்கீத குடும்பத்தினாலையும் வானொலி மர அருமொழி முந்தஸ்தையும் ஹோயதன் ஈடன் மசூக் சின்னவாகதன் கிரிஜலமா மானால் மூட்டி இமனவேல சோமசி தயால உமாச்சந்த கிருஷ்ணன் சுலேமான் சமகநாதன் பாண்டிக் தங்கத்துறை பாதுகு சின்ன தம்பி சரோஜினி அம்மா ஜட்டியந்தோட்ட தேவி புஷ்பநாணி குடும்பங்கள் அன்பான அறிப்பா சிறுரிமேனு உங்களுக்காக பெருமை பாடலே.
1: ஓகே ரொம்ப நன்றி.
2: நன்றி வணக்கம் மேடம். நன்றி மேடம்.

0: மணிமுகன் திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் மார்கரெட் பேசுறேன்.
0: மார்கரெட், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே. இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல?
1: இன்னைக்கு வந்து சோறும் கிரி கறியும் கருவாடு பொரியலும் மட்டும்தான்.
0: அப்படியா? ஓகே ஓகே. அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்காக கேட்க போறீங்க?
1: கணவருக்காகவும் மகள் மேசியா சாரணிக்காகவும் மற்றும் நம்ம சொந்த அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.

0: என்ன
1: செய்யண்டு சம்ப

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன்வேளை.

செவ்வாய் கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில்.

0: ஒவ்வொரு
1: நிகழ்ச்சியிருக்கீங்க உங்களுக்காகவும் எனக்காகவும் வசந்தம் சொந்தம் எல்லாருக்கும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.

கேட்கலாம். பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நீர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் பாடல் திருக்கலாம், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி நிறுவ நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல ஹாய் அக்கா, அன்பான மாலை பொழுது வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி கேரவல்பட்டியில இருந்து மது நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல ஹாய் அன்பான வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம், எங்களையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளுங்கள், பாடல்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அன்பான உறவுகள் சொந்தங்களோடு நாங்களும் பாடல் விரும்பி கேட்டுட்டே இருக்கோம்னு சொல்லி யது நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், அன்பான இனிய மாலை பொழுது வணக்கம், எப்படி சுகம், நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி குடும்பத்திலிருந்து தேவசகாயம் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. ஸ்ரீ ஸ்ருபி, அன்பான இரவு நிற வணக்கம், நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் சொல்லி குறிஞ்சாங்கனிலிருந்து அசுர்தீன் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. அதே போல ஹாய் அக்கா, அன்பான மாலை நிற வணக்கம், சரண்யா, மிஸ்மிதா, அஷிபா, யோகராணி, ரமேஷ், விஜயா, தமிழ் செல்வம் அனைவருக்காகவும் பாடல் தரங்கள் சொல்லி தர்ணிகளிலிருந்து கிருஷ்ணவேணி நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பான உறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

கேட்க பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கழகத்தில் உங்களுடன் புவனேஷ். விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரோபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீசுரூபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் காற்றலைகள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். இனிமையான பாடல்கள் காற்றலைகள் வர காத்திருக்கிறது, கவிதைகளையும் இணைத்துக் கொண்டு. நேரம் இப்போது 9 மணி.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வர காத்திருக்கிறது உங்கள் கவிதைகளோடு. கவிதைகள் அரங்கேறும் நேரமாக வசந்த நிலா 102.6 102.8 என்ற வரிசையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று www.vasantham.fm.in என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம். இன்று திங்கட்கிழமை, காற்றலையில் கவிதைகள் அரங்கேறும். உங்களது கவிதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0001 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கவிதைகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். காற்றலையில் தவளவிடலாம். இது காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா.

0: பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள் நீங்க

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள் புதிய நம்பிக்கை, புன்னகையோடு தொடங்கும் அற்புத காலை, மனதை மயக்கும் இசை, சுவாரஸ்யமான தகவல்கள் உங்கள் காலை பொழுதை புத்துணர்வாக்க. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30

0: கவிதைகளோடு காணங்கள் வந்து கொண்டிருக்கின்ற நேரம் இது. வசந்த நிலா ஏராளமான சொந்தங்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய ஜீவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். சந்தோஷம். அதே போன்ற அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு பிரியா, உனக்காக நானும் எனக்காக நீயும், கஷ்டங்கள் பல வந்தாலும் சண்டை இல்லாமல் நிதானமாக வாழ்க்கையை வாழ்வோம் என என்னவனிடம் நான் வைத்த வேண்டுகோளுக்கு இணங்க இன்று திருமணம். அருமை வாழ்த்துக்கள். எட்டியாந்தோட்டிலிருந்து தயாளன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கா. ரொம்ப சந்தோஷம் தயாளன். பாடல் வருகிறது, கேட்டு மகளுங்கள். ஐஸ்வர்யா தெஹிவலிலிருந்து தன்னுடைய கவிவரியை இப்படி சொல்லியிருக்கிறார். அன்பு என்ற வார்த்தைக்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருப்பினும், அன்பு என்ற வார்த்தைக்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருப்பினும், நான் கண்ட முதல் அர்த்தம் நீதான். அருமை. நீங்களும் கவிதைகளோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைப்பினர் சொந்தம். வணக்கம். வணக்கம். யாரது? விஸ்வநாதன். விஸ்வநாதன் சொல்லுங்க உங்களோட கவிதைய. யாரெல்லாம் இருக்கிறீங்க பாடல் கேட்கறதுக்கு?
1: நன்றி.
0: இந்த திங்கட்கிழமை கவிதை அரங்கிற நேரம். கவிதைகளோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். உங்களுக்கான வாய்ப்பு. கவிதைகளை காற்றலையில் தவளை விடலாம். கவிதைகளோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இது காற்றலையில் வசந்த நிலா.

கற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கவிதைகள் அரங்கேறும் நேரமாக வந்து கொண்டிருக்கிறது. இனிமையான பாடல்களோடு ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கவிதைகளோடு இணைந்திருக்கிறார்கள். நீங்களும் அழைப்பின் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்கள், உங்களது கவிதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். காற்றலைகள் தவள விடலாம். எங்களோட ஃபேஸ்புக் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே குறிஞ்சங்கணி அசுரத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். வணக்கம் புவனேஷன், அப்படி இருக்கிறீங்க, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இணைத்துக் கொண்டேன் வத்தலையிலிருந்து. யுவராணி அன்பு கலந்த வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் என்று பகிர்ந்திருக்கிறார். ஜோன் சித்திரன், வெளிமூடி காத்திருக்கிறேன் கண்மணி, என் வெளி திறந்தால் உன் முகம் காண, தூக்கத்தில் இல்லை கண்ணே, தூக்கத்தில் இல்லை உன் காலடி ஓசை, செவிக்கு பல தடவை, செவிக்கு பல தடவை வந்து சேர்ந்தாலும் காலின் கொழுசணிந்து பள்ளியறைக்கு வந்தாயே, அந்த கொழுசொலிதான் இன்னும் என் காதுகளில். கந்தபலை ஜோன் சித்திரன் அந்த கவிதையை அனுப்பியிருக்கிறார். அருமை. அன்பான வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? ஆஷினி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சியில் பாடல்கள் ரொம்ப பிடித்திருக்குன்னு சொல்லிக்கொண்டே ஒரு கவிதை. உறுதியுடன் இருக்கிறேன் நீ வேண்டும் என்பதில் மட்டுமல்ல, உறுதியுடன் இருக்கிறேன் நீ வேண்டும் என்று மட்டுமல்ல, உன்னை தவிர யாரும் வேண்டாம் என்பதிலும். என்னவனே என்னவனே. மட்டக்களப்பு அரசியலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆசினி. வாழ்த்துக்கள். அருமை. வெஸ்டர்ன் ராஜா, அன்பான வணக்கம் போனிஷன், அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டே தன்னுடைய கவிவரைகளை இப்படி சொல்லியிருக்கிறார். என்னவளே என்னவளே, நிலவின் அழகை கண்டேன் விண்ணில், நிலவை விட அழகை கண்டேன் உன் கண்ணில், உன்னை காணும் வரை கவிதை எழுதும் பழக்கம் எனக்கில்லை, உன்னை கண்ட பின்பு கவிதை எழுதாத நாட்களே எனக்கில்லை, சொற்களால் வடிக்க முடியாத ஓவியம் நீ, நான் வாசிக்கும் ஒவ்வொரு கவிதையிலும் வாழும் உயிர் நீயே என் கண்ணம்மா.

காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஏராளமான சொந்தங்கள் அழைப்பின் வழியாகவும் அணிந்திருக்கிறார்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு சாந்தா சொல்லிபடுத்திருந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். பாரா எஸ்டேட் சுகுமார் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். வட்டவளை தியாகராஜ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நாகராணி லபுகளிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எட்டியாந்தோட்டை தக்ஷிகா ஃபேஷன்ல ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கமால் இணைந்து கொண்டார். ரவிச்சந்திரன் ஜெகட் தர்மா கடை அப்படின்னு சொல்லியிருந்தார், அங்க ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிகள் வைக்கின்ற பாடல்கள் அத்தனையும் ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். இது காற்றலைகள் வசந்த நிலா கவிதைகளோடு இணைந்து கொள்ளுங்கள்.

காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 775 0001 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கவிதைகளை பகிர்ந்து கொடுங்கள் கமெண்ட்ஸ்களாக. அந்த கவிதைகளை காற்றாலையில் நான் சேர்த்துக் கொள்கிறேன். வர்ஷிக்கா தன்னுடைய கவிதையை படிச்சுடுகிறார். முதல் காதல் எப்போதும் தொலைவது இல்லை, முதல் காதல் எப்போதும் தொலைவது இல்லை, அவரவர் மனங்களுக்குள் பூஞ்செடியாய் மலர்ந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாள்.

காற்றலைகள் கவிதைகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற நேரம் இது. வசந்த நிலா, ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கவிதைகளோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான வணக்கம் புவனேஷண்ணா, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டே என்னோடு பிரியா தன்னுடைய கவிதையை படிச்சுடையிருக்கிறார். நடுக்கடலில் கப்பல் தான் கவரும் என நினைத்துக் கொண்டிருந்தேன், உன்னை பார்த்த பிறகு நானும் கவிழ்ந்தேன், கடலில் அல்ல உன் கவிதையில். அருமை புவனேஷண்ணா, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள்னு சொல்லிக்கொண்டு எங்களோடு சேகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கார். ரொம்ப சந்தோஷம் சேகர் பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள், நிகழ்ச்சியை நாங்கள் சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டு ஃபேஸ்புக் வழியாக லிந்துலையிலிருந்து ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். இந்து கலை அரசு வணக்கம் சொல்லியிருக்கார். அதே போல அவனாசி வையந்தி மாறா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். அதே போல சுதாரணி மகார்கவியிலிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்காங்க. அன்பு கணவர் தினேஷ், பிள்ளைகளான ஷஷின் மற்றும் யோஷேனுக்காகவும் பாடல் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். நாவலப்பீட்டிலிருந்து கிருஷ்ணசாமி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். வணக்கம் புவனேஷ்வரனா, எப்படி இருக்கிறீங்க? மூதூர்லேருந்து பட்டுத்திடலேருந்து வசந்தத்தின் அபிமானத்தோரன் வடிவேல் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காராம். அன்பு கலந்த வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் ஷாருக் அக்குரன் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று பகிர்ந்திருக்கிறார். அன்பான வணக்கம் புவி அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் கண்டி மையாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் இருந்திருக்கிறார் பத்மன். பத்மன் பாடல் வதிகிடத்து கேட்டு மகளங்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சாமிமலை சிங்காரவத்திலிருந்து டி கே தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா, 10:34 நிமிடம். இனிமையான பாடல்களோடு கவிதைகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் வசுமதி. வணக்கம் வசுமதி.
1: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: அருமையான பாடல்கள்.
0: பாடல்கள் பிடிச்சிருக்குதா?
1: நல்லா பிடிச்சிருக்கு. அருமையான தொகுப்பு.
0: சரி, கவிதை இருக்காமா?
1: உன்னை நேசிக்கின்றேன் என்ற ஒரு கவிதை இருக்கு,
0: சொல்லுங்க.
1: உன்னை நேசிக்கின்றேன், சுவந்து போயிருந்த என் வாழ்வில் துடிப்பு போல் வந்த இன்னவன் உன்னை நேசிக்கின்றேன். வாஷிங் மெஷின் போல நான் வேலை செய்யும் போது வீசும் தென்றலாய் என் கீழே இருக்கும் என்னவன் உன்னை நேசிக்கின்றேன். உன் நேசத்திற்கு ஈடு இணை இந்த உலகத்தில் வேறு எதுவும், அதனால் உன்னை நேசிக்கின்றேன். எனக்குரிய மதிப்பும் மரியாதையும் கொடுத்து கரிசனையோடு உன்னை காக்கும் என்னவன் உன்னை நேசிக்கின்றேன். சரியான ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் கொடுத்து பாரங்களிலிருந்து உன்னை விடுதலை செய்ய உன்னை நேசிக்கின்றேன். என் ஆசை அபிலாஷைகளை புரிந்து என் விருப்பத்துக்கேற்ப எனக்காக வாழும் உன்னை நான் நேசிக்கின்றேன். வார்த்தைகள் மூலம் என்னை பின்படுத்தாமல் பாராட்டு மூலம் உன் நேசத்தை வெளிப்படுத்தும் உன்னை நேசிக்கின்றேன். என்னுடன் இருந்து நேரத்தை கழிப்பதும் கருத்துகள் கொடுப்பதும் பணிவிடை செய்வதும் உனக்கு மிக நீங்கள், அதனால் உன்னை நேசிக்கிறேன். என்னவெனே, நீ என் உயிரின் ரத்தம், உடலின் மொத்தம், அதனால்
0: நன்றி. அருமை, வாழ்த்துக்கள்.

0: காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். யாருது? சரி, பரவாயில்ல. உங்க யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்பதற்கு?
1: அனைவருக்கும் கேட்போம்.
0: சரி, எல்லோருக்கும்
1: சேர்த்து எனக்கும் சேர்த்து.
0: சரி, நன்றி.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கவிதைகள் காற்றலையில் வரும் நேரம். இப்போது எங்களுடைய அழைப்பில் அழைப்பில் கவிதையோடு ஒரு சொந்தம் காத்திருந்தார். எழுத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம், ஃபர்னாஸ் பேசுறேன்.
0: ஃபர்னாஸ், எங்க இருந்து பேசுறீங்க? ஃபர்னாஸ்
1: ஃபர்னாஸ் நான் கொழும்பு இருந்து பேசுறேன்.
0: கொழும்பு? கொழும்பு எங்க?
1: கொழும்பு தேவாலா.
0: சரி, பாடகர் பிடிச்சிருக்குதா ஃபர்னாஸுக்கு?
1: ஓம், உங்களுடைய பாடகர் பிடிச்சிருக்கு.
0: சரி, இப்ப என்ன செய்து கொண்டிருக்கீங்க?
1: நான் இப்போது இந்த சொந்த ஊரான அம்பாறையில் இருந்து கொழும்புக்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன்.
0: பயணம் செய்து கொண்டு அப்படியே நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வரீங்க? அப்படியா?
1: அப்படியே நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டு வரேன்.
0: சரி, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: எங்கட சின்ன பிள்ளை இமாரா இருக்கிறாங்க. அதுபோல எங்கட குடும்பத்தாரோடு அன்ஷா, ஷாம்லி, அமானா,
0: ஓகே,
1: ஐயா, எல்லாரும் அங்க எல்லாரும் பயணம் செய்து கொண்டிருக்கோம்.
0: சரி, எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். நன்றி.
1: ஓகே, நன்றி.

0: சந்தனிலா கேட்டுக்கொண்டிருக்கின்ற காற்றலைகள். நேரம் 11:31 நிமிடம். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். வணக்கம் மும்தாஜ் பேகம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல
0: சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க பாப்பா, உங்களுடைய கவிதைய.
1: அன்பு எப்போதும் அன்பா இருங்கள், அன்பான வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள்.
0: இரண்டடி கவிதை, சரி, வாழ்த்துக்கள், நன்றி.
1: பாடல் எனக்காகவும், அன்பு கணவருக்காக, செல்ல மகளுக்கும், முக்கியமா உங்களுக்காகவும், நந்தகுமார் சாருக்கா, சித்தியாசன, எதிர்ப்பா, ஜிமிலா, அருமை, பத்ம, பத்ம, ரவி, ரகுமா, மருந்து, பாருக், வேதி, சின்னைய, மகாதேவ், ஆட்டோ, விஸ்வநாதன், மருந்து, வசந்தகுமார், ஈடன், சரோஜன், அப்துல் நாசர், அப்துல் மாஜி, குடும்பத்தில் வசந்த கேட்ட அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, லூருக்காகவும் கேட்கலாம், நன்றி. அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லக்கூடிய சவேந்திரன் தன்னுடைய கவிதையை படிச்சுருக்கிறார். பிடிச்சவங்க கிட்ட பெண் காட்டும் அளவுக்கு அதிகமான அக்கறையும், பிடிச்சவங்க கிட்ட மட்டுமே அடங்கி போகும் ஆணின் கம்பீரமும் உறவின் இலக்கணம்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்களோடு கவிதைகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். மோத கட்ட ஆயிட்டு ரெண்டாவது பையனை வந்துட்டு.
0: யாரது?
1: சிறு வயதில் இரவை பார்த்து பயந்தேன், இப்போது காதலை பார்த்து பயப்படுவதற்கு ஒரே காரணம் தாய் தந்தைக்காக காதலை பார்த்து பயந்தேன். இருந்தும் உன் வாழ்க்கையை விட்டு விலக என்னால் முடியவில்லை. உன் காதலுக்காகவே காத்திருக்கிறேன். எங்கிருந்தாலும் விரைந்து வந்துவிடு. உன்னோடு நான் வாழ தயாராக இருக்க வாழ்ந்து காட்டுவோம். இப்படிக்கு உன் காதலி.
0: சரி, அருமை. வாழ்த்துக்கள். அன்பு கலந்த வணக்கம் புவனேஷனா. என்ன சொல்லிக்கொண்டு எங்களோட ஜெகன் சொல்லியிருக்கிறார், உங்களை ஒதுக்கியவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிரிகள் கிடையாது. அவர்களை விட அன்பானவர்களை கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அருமை.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அனிலா. இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு அமெரிக்காவிலிருந்து மாலி தன்னுடைய கவிதையை படித்து சொல்லியிருக்கிறார். உன் விழிகள் பேசும் மொழியில் என் இதய கவிதை எழுதுகிறது. உன் புன்னகை தோன்றும் நொடியில் என் உலகமே வசந்தமாகிறது. தூரத்தில் நீ இருந்தாலும் நீ என் நினைவுகளில் அருகில்தான். உன்னை நினைக்காத ஒரு நொடியும் இல்லை, உன்னை நேசிக்காத ஒரு இதய துடிப்பும் இல்லை. காதல் என்றால் என்னவென்று கேட்டபோது தெரியவில்லை. உன்னை சந்தித்த பிறகு புரிந்தது, நீயே என் காதல், நீயே என் கவிதை. அருமை ஒலிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சி இடம்பெற்று வருகின்றேன். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் பூனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

இதுதான் காதலா.

0: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
1: என்ன கடிடா, என்ன கடிடா, என்ன கடிடா, என்ன கடிடா, என்ன கடிடா.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

சசகனிசபா நிசாசா சசசமகனிசபா நிசாசா நிசசா.

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்.

அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்றினும்.

நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் 2026 ஆகஸ்ட் மாதம் 11 மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். நேர்கள் தொடர்ந்தும் இறையோசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியினை கேட்கலாம்.

தொடர்ந்தும் நம் காதுகளுக்கும் மனதுக்கும் இறை நிம்மதியை தரும் சோழமங்கலம் சகோதரிகள் பாடிய கந்தசஷ்டி கவசம் தனை கேட்கலாம்.

ஒலிக்காரம்பிக்கும் இஸ்லாமிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இறையோசை நிகழ்ச்சி. நேர்கள் தொடர்ந்தும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 அலைவாசிகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு ஒடியல் நிகழ்ச்சி இன்று ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மனதிற்கும் இந்த பொழுது உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ராகங்கள் இன்றைய நாள் முழுவதும் பாத்தீங்கன்னா இன்பு துணல்களில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்கள் உங்களை மகிழ்விக்க காத்துக்கொண்டு

0: ஒவ்வொரு தோல்வியுமே வழியும் நம்ம பாதைக்கான திசையை மாத்தமே தவிர நம்ம பயணத்தை என்னைக்குமே நிறுத்துறதே கிடையாது. நம்மளை விட்டு விலகிற மனிதர்களும் கை நிலவுற வாய்ப்புகளும் நமக்கு பிடிச்ச விஷயங்களா இருக்கலாம். ஆனா நமக்கு நிஜமாவே எது தகுதியானதோ அது கண்டிப்பா சரியான நேரத்துல நம்மளை தேடி வரும். மற்றவங்களுக்காக வாழாம உங்களோட நிம்மதிக்கும் வளர்ச்சிக்கும் மட்டும் முன்னுரிமை கொடுங்க. கடந்த கால தவறுகளை நினைச்சு கவலைப்படாம இந்த புது நாள ஒரு புது மைண்ட் செட்டோட ஒரு நம்பிக்கையான முகத்தோட ஆரம்பிங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளா அமையும் அப்படின்ல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. இன்றைய நாளும் நல்ல பல சுபகங்கள் அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக நானும் பகிர்ந்து கொள்வதோடு தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0127 5 0 0 1. அதே போல 0127 7 1 1 1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கு கேட்டுக் கொண்டிருந்தாலும் வசந்தம் மிகமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கிறேன். நேர்மதிகளை 5 மணி கடந்து 12 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு இனிமையான பாடல் வர காத்துக் கொண்டிருக்கிறது ரிக்ஷா மாமா திரைப்படத்துக்காக. நிகழ்ச்சியோடு தொடர்ந்து விழுந்தீங்க. இது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்கள் சிவானி.
1: ஜிம்முக்கு சிக்கா ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கா ஏய் ஜிம்முக்கு சிக்கா ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கா ஜிம்முக்கு சிக்கா
2: ஜிம்முக்கு சிக்கா
1: ஜிம்முக்கு சிக்கா
2: ஜிம்முக்கு சிக்கா
1: ஜிம்முக்கு சிக்கா ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கா
2: ஜிம்முக்கு சிக்கா ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கா
1: ஜிம்முக்கு சிக்கா ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கா
2: ஜிம்முக்கு சிக்கா ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கா

நீங்கள் கேட்டவே திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையிலே ஜானகி பாடிய ஒரு இனிமையான பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சவாலகம் கண்டு வரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இந்த நேரம் பாத்தீங்கன்னா பிந்தனிருந்த வசந்தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்று தன்னுடைய அன்பு அக்காவின் மகள் இழுத்தண்ணு மனோலி தன்னுடைய 5வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா திலீப்குமார், அம்மா ராதா, அக்கா பிரவீனா மற்றும் உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ராசையா, அதே போல பத்மினி, மாமா மயில்வாகனம், ராஜேஸ்வரி, தினு, தசன், அச்சு, ஆஷா, பிரதீப் குமார் ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை வசந்தமேகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவரை இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு பாதுக்கிலிருந்து சின்னத்தம்பி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நாள் நல்ல பிள்ளை சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தொலைசோல பூமிகா சின்னத்தம்பி, நித்தி பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அவிசரன், இஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகசுந்தரம், ரமணி டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னையா, மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எட்டியந்தோட்டி சிவாஞ்சலஸ்ல கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை பொழுதின் வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் எட்டியந்தோட்டி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியம்மா, சூட்டி, அதே போல கோபால், ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, அதே போல எட்டியந்தோட்டை சிவாஞ்சலஸ்ல கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்லப்பிள்ள சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பெரிய கல்லாறு, உதயபுரம், உதயன் வந்திருக்கிறாங்க. கேஷாயினி மற்றும் ஜிதுவை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பாராயிஸ்டன் சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டு இருக்காங்களாம். ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டு சொல்லியிருக்காங்க, ரொம்ப நன்றி சிவகுமார். அதே போல வாணிச்சேனிலிருந்து செலுத்துறை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. சாமிமலை யாவரவத்தையை சேர்ந்த டிவானி தன்னுடைய 4வது அகவி தினத்தை இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா ஜீவனகுமார், அம்மா விது, சித்தி மனோஜா, சிந்து, மாமா ஜிஷன், அதே போல அக்கா அஸ்வினிகா, தாத்தா கேசவன், பாட்டி தாரணி, காயத்ரி மற்றும் திவி ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவி தின வாழ்த்துக்களை வசந்தமிகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை மாத்திலே ரெக்னோ ஹோட்டல் இருந்து ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அனில் கும்லி வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல் வர காத்துக்கொண்டே இருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்களும் எங்கிருந்தாலும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-775-1 அதே போல 0712-775-111 நிலகத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று வசந்தியோட உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.